ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 18 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் நளினகாந்தி.

நிலையத்தில் நேரம் 5:59 நிமிடம். இனி கேட்போம் குறள் அமுதம். குறளும் பொருளும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளையும் அடக்கி உண்மை நெறியில் நிற்பவர் நீண்ட நாள் வாழ்வர். குறளும் பொருளும் மீண்டும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 பொறிகளையும் அடக்கி உண்மை நெறியில் நிற்பவர் நீண்ட நாள் வாழ்வர். குறளந்தம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து, குறள் எண் 6.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கையின் மொழி. மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ உணவு உட்கொள்ளும் முறைகள் பற்றிய பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன்.

பல்சுவை நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை என்றால் 11:02 என் கேள்விக்கு என்னவதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவையே இருவிருப்பம். தலைப்பு: நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டது. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றால் 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றில் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்கானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றில் 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை. இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எம் சதாசிவம் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. தொடர்ந்து வானிலை அறிக்கை சென்னை என்றில். பிற்பகல் 3 செய்திச் சுருக்கம் சென்னை என்றில். தொடர்ந்து ஹலோ ஊட்டி. மாலை 4 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இன்று பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5 செய்திச் சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 காங்கிலத்தில் செய்திகள். டெல்லி என்றில் 6:30 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதகமலோ படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 திரைக்காணம். 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்தும் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம்.

0: minimum support price, MSP, under the price support scheme. The total MSP value of the approved procurement is over 1,000 crore rupees. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu has directed tobacco companies to immediately begin procurement operations at the minimum support price to protect farmers' interests and restore their confidence. Reviewing tobacco procurement with officials and traders at the Secretariat in Amaravati, the Chief Minister said the price of tobacco should not fall below 200 rupees per kilogram and asked companies to expedite the auction process. Uttar Pradesh government has launched the cashless health scheme for teachers as well as non-teaching staff in the state. Chief Minister Yogi Adityanath launched the Chief Minister's Teachers Cashless Medical Scheme from Varanasi, which will offer medical coverage of up to 5 lakh rupees to more than 15 lakh teaching staff. Under the scheme, teachers across the state and their families will gain access to cashless medical facilities worth up to 5 lakh rupees. The National Testing Agency, NTA, has released Advanced City Intimation Slip for CSIR UGC NET June 2026. The exam will be held on the 17th and 18th of this month and students are advised to download their slip from the official website www.csirnet.nta.nic.in to know the allotted exam city. India's Arnab Paparkar created history by becoming the first Indian in 36 years to reach the boys' singles quarterfinals at the Wimbledon Juniors 2026. The 18-year-old Paparkar defeated Japan's Ryo Tabata 6-2, 6-1 in just 52 minutes in the pre-quarterfinals. India's march towards its 100th Grandmaster gathered momentum on yesterday with 17-year-old Ashwath S. from Kanyakumari becoming the country's 98th Grandmaster after clinching his final GM norm at the 2026 Pune International Grandmaster Round Robin. Needing a win in the final round, Ashwath defeated USA's FM Kannan Vaidyanathan with the black pieces to complete the Grandmaster title requirements. He finished the tournament with 7 points from 9 rounds, recording 6 wins, 2 draws and 1 loss to secure second place. In men's cricket, India will face England in the 4T20 International of the Five Nat Series at the County Ground in Bristol tonight. The match will begin at 10 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும்

0: அர்த்தத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதைப்பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு எனப் புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்துவிட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்துவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6:24 ஒளித்தந்த பாடல் ஹேமா ஜான் பாடியது. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: அருளிசையில் இனி ஒலிக்கும் இந்த பாடலுக்கு தூஸ் பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து நேர்முகத்தின் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் எஸ் நவீன், மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம் உதகை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

உதகை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் விதை விநியோகஸ்தர்கள் தாங்கள் இருப்பு வைத்துள்ள விதைகளை உதகை ரோஸ் கார்டன் தோட்டக்கலை இணை இயக்குநர் வளாகத்தில் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் பனி விதை மாதிரியை கொடுத்து விதை பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்நிலையத்தில் விதையின் தர நிர்ணய காரணிகளான முளைப்பு திறன், புறத்தூய்மை, ஈரப்பதம் போன்றவை பரிசோதனை செய்யப்படுகின்றன. ஒரு விதை மாதிரிக்கு ரூபாய் 80 மட்டும் பரிசோதனை கட்டணமாக செலுத்தி பயிர் மற்றும் ரகம், குவியல் எண் ஆகியவை குறித்த விவரச்சீட்டுகளை கொடுத்து விதையின் தரத்தை அறிந்து கொள்ளலாம். விதை பரிசோதனைக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பிரதான காய்கறிகளுக்கான விதை மாதிரியின் குறைந்தபட்ச அளவு கேரட், காலிஃபிளவர், முட்டைகோஸ், ப்ரிக்கோலி, நூல்கோல் மற்றும் டர்னிப்

போன்றவற்றிற்கு 10 கிராம், பீட்ரூட் மற்றும் முள்ளங்கி 50 கிராம், பீன்ஸ் 450 கிராம், பட்டாணி 250 கிராம், பாலக்கீரை 25 கிராம் ஆகும். இவ்வாறு பயிருக்கு ஏற்ற குறைந்தபட்ச விதை மாதிரியை உதகை விதை பரிசோதனை நிலையத்தில் கொடுத்து விதை பரிசோதனை செய்து விதையின் தரத்தை அறிந்து விதைப்பதன் மூலம் தரமற்ற விதையினால் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம். உழவர் பெருமக்களே, உயிர்ம வேளாண்மையில் எலி கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து அறிந்து கொள்வோம். ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளிக்காயை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்க வேண்டும். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாகும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்புண்டு. 2 முதல் 3 கிலோகிராம் நெய் வேலி கட்டாமனுக்கு விதைகளை 3-5 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2-3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்பு ஓரங்களில் உள்ள எலி துளைகளில் இட அதை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். இல்லையெனில் ஒரு மண்பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிபாகத்தில் ஒரு சிறு துளை இட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்து விட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன் அந்த துளையில் நெருப்பிட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளிவராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்வதால் எலி மூச்சடைத்து இறந்துவிடும். தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்பு ஓரங்களில் இட வயலுக்குள் ஓடிவரும் எலிகளின் வயிற்றில் தாழப்பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்டைகள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். மிளகு தோலை எலி பொந்திற்குள் குவித்து எரிய வைத்து புகையூட்டம் செய்வதன் மூலம் எலியை கட்டுப்படுத்தலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது.

0: தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டிடியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள் அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேசுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து
1: தேசிய பசுமை படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: மக்கள் பெருக்கம் அப்படிங்கறது வந்து பெரிய அளவுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு பெரிய காரணமா இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த உலகம் போயிட்டு இருந்ததுன்னா மக்கள் தொகையினுடைய பிரச்சனை வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்லாம ஓடிட்டு இருக்கும். ஆனா இயற்கை இடர்பாடுகள், ஒரு பெரிய அளவுக்கு மழை வரக்கூடியது, புயல் வந்து பாதிப்படையக்கூடியது, அல்லது மழையே பெய்யாம வறட்சி அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, எரிமலை போன்ற ஏற்படக்கூடியது, பல இயற்கை இடர்பாடுகள் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இருப்பிடங்கள், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே போயிடும். பல கிராமங்கள்ல இருந்து மக்கள் வந்து கிராமங்களை விட்டு நகர பகுதிகளுக்கு வந்து போறது நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நாடுகளையும் வந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. நிறைய காரணங்கள், போர், யுத்தங்கள், தொடர்ந்து நாடுகள் உலகங்களில் ஏற்படக்கூடிய யுத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கை பேரிடர்கள், விவசாயம் பண்ண முடியாம, விவசாயத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு பத்த முடியாம, வேலை வாய்ப்பு இல்லாம, இன்னைக்கு உலகம் முழுக்க பல இடங்களையும் நம்ம இந்தியாவிலயும் அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா அதிக அளவிலான இந்த பாப்புலேஷன் ஏற்படும் போது பிரச்சனை இருக்கிறது தான் செய்து, அதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு சமநிலையான ஒரு வாழ்க்கை முறை நிச்சயமா நமக்கு அதுக்கு தேவை இருக்கும். அந்த இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கிறது மூலியமா தான் இந்த பாப்புலேஷனை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையை தரக்கூடிய மூலிகை தாவரங்கள், பழமரங்கள், செடிகள், தோட்டங்கள், மண், குடிக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், இவை எல்லாருக்குமே சமமா கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கோம், இந்த பூமியினுடைய நலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், அடுத்த தலைமுறைக்கும் வேணும் அப்படின்னும் போது இந்த பாப்புலேஷனுக்கான பணிகளை நம்ம நிச்சயமா பண்ணி ஆகணும். இப்ப மக்கள் தொகையில அதிக அளவுல இருக்கக்கூடிய நிலை யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள். பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் அதிக அளவுல இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா இளைஞர்கள் தான் இருக்காங்க. இந்த இளைஞர்களுடைய தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல, நமக்கு வந்து ஒரு காரு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அப்படி பத்தாது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு வேணும், ரெண்டு கார் வேணும், பைக்கு வேணும், நிறைய பெரிய வசதியான வாழ்க்கை வேணும், ஃபாரின்ல போய் அங்க கிடைக்கக்கூடிய சம்பளம் மாதிரி நம்ம வாழணும், ஒரு லட்சம் கிடைச்சாலும் நமக்கு பத்தாது, ஒரு மாசத்தினுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய 2 லட்சம் 3 லட்சம் வேணும், இப்படிப்பட்ட ஒரு ஆசையை விரிவடைந்து போகக்கூடிய ஒரு சமயத்தை தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த ஆசை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பூமியில இயற்கையில வந்து நம்மகிட்ட வளம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தை வந்து அவ்வளவுதான் அதனுடைய எடுத்து நம்ம வாழ முடியும். அதுக்கு மேலே அந்த கிராமத்திலிருந்து மண்ணுல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து அந்த கிராமத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னா அதுகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த தலைமுறை மக்கள் பெருக்கத்தினுடைய அதிக தன்மை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அறிவுபூர்வமான இந்த இயற்கையோட இணைந்து இயற்கையும் நீங்களும் வாழணும். அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு காலம், எத்தனையோ வருஷம், கோடிக்கணக்கான ஆண்டு காலமாக இந்த பூமி வாழ்ந்து மக்கள் பிறந்து இறந்து மறு சுழற்சியாகி மீண்டும் பல தலைமுறைகள் கடந்து இன்னைக்கும் இந்த பூமி வளமையா இருக்கு அப்படின்னா இந்த தலைமுறையும் அதே மாதிரி இந்த பூமியை எடுத்துட்டு போகணும். மனித வரலாற்றிலேயே வச்சு மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். இந்த காலகட்டம் தான் அறிவியலினுடைய மிக உன்னதமான ஒரு காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அறிவியல் முன்னேற்றத்தின் மூலியமாக இயற்கையோட இணைந்து இயற்கை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்ச இந்த காலத்தை நம்ம எடுத்துட்டு போனா அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம் அடுத்த எதிர்காலத்துல இந்த இயற்கை உங்களுக்கு எல்லா பலனும் கொடுக்கும். எந்த டெக்னாலஜியோ, எந்த ஒரு விஷயமோ, சாப்பிட்றதுக்கு உணவோ, குடிக்க தண்ணியோ, அல்லது நம்ம வாழக்கூடிய சுய காற்றுக்கோ எதுவுமே கொடுக்காது, இயற்கை மட்டும்தான் கொடுக்கும். அதனால மக்கள் பெருக்கம் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த மக்கள் பெருப்பதற்கு தகுந்த அளவுக்கு இயற்கை வளங்களும் நமக்கு வேணும், அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். உலக மக்கள் பெருக்கத்தையில இந்தியா வந்து ஒரு சிறப்பான முறையில உலகிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கும்போது பெருமையா இருக்கு.
0: மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து
1: தேசிய பசுமை படை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. இனி தொடர்ந்து கேட்கலாம் காலை கதிர் நிகழ்ச்சியை. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் உணவு உட்கொள்ளும் முறைகள் குறித்த தகவல்கள், மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: இது சாப்பிடுற உணவு எந்த மாதிரி சாத்வீக உணவா, இல்ல எந்த மாதிரி? அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு உணவுக்கும் வந்துட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. பட் இப்பவுமே பாத்தீங்கன்னா, இப்ப கிடைக்கிற உணவுகள் வெளியே இருக்கிறது எல்லாமே ஈஸியா எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு நீ 1000 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா 10000 ரூபாய் உங்களுக்கு செலவு தான் இருக்கு, மருத்துவ செலவு தான் வருது. 10 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டாலும் அது முழுமையா அந்த உடலுக்கு தேவையான உணவா, இயற்கையான உணவா, நன்மை குடிக்கக்கூடிய உணவா அப்படின்றது வந்து நம்ம பார்த்து சாப்பிடாதது முதல் தவறா இருக்கு. சோ முதல் அதை நம்ம பார்த்தே ஆகணும். அந்த உணவு வந்துட்டு நல்லா மென்னு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இது உணவு வந்து சாப்பிடுறது மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நம்ம தூங்க போற டைம்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா தூங்க போற டைம் அதை விட டைம் மாறி போயிடும். அப்ப அந்த ஜீரணத்தன்மைகள் கண்டிப்பா காணாத போயிடும். காலையில மோஷன் போற டைம், காலையில 5 மணிக்கு 6 மணிக்கே போகணும் அப்படின்னா கழிவுகளை வெளியே தள்ளணும்னா நீ 10 மணிக்கு தான் தள்ளுவோம். அப்ப எல்லாமே முறையற்ற ஒரு செயலா இருக்கும் போது எல்லாமே மாறி போயிடும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாத்தினம்னா எல்லா மருத்துவமே நமக்கு வந்துட்டு உதவி செஞ்சிடும். காலையில எந்திரிக்கிறோம், காலையில மருத்துவ ரீதியா நான் சொல்லணும்னா காலையில கழிவுகளை நம்ம எல்லாமே வெளியே தள்ளறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அதை வந்து நீங்க முறையா ஆரம்பிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் யோகா, அடுத்தது மூச்சு பயிற்சி.

0: எந்திரிச்சு ஓடுறது. அதை வந்து தவிர்க்கணும். முதல்ல வந்து காலை உணவை நம்ம உட்கார்ந்து அந்த திரும்பி மீண்டும் அந்த உமிழ்நீரை தான் சொல்றேன், அதுல வந்து நல்லா சுவைச்சு மென்னு சாப்பிட்டுடணும். நீங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லைன்ற வார்த்தைகள் யாருமே சொல்லக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி உங்களோட உயிருக்கும் உடலுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு சாப்பிடாம போய் உழைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி இடைவெளியில இருக்கு அப்படின்னா தண்ணீரை நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். மதிய நேரம் அதே நேரம் இருக்கா, அந்த நேரத்துல நமக்கு வயிறு கேட்கும் கண்டிப்பா, அது நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்மளோட உடம்புல இருக்கிற உறுப்புக்கு வந்துட்டு உடலுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த வயிறு பசின்றது கூட கண்டுக்காம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இல்ல பேசிட்டு இருக்கோம், இல்ல மொபைல்ல இருக்கோம், வீட்டுல இருக்கிறவங்க டிவி இருக்கு, இந்த சீரியல் முடிச்சுட்டு பாக்கலாம், அந்த எல்லாம் இருக்கவே கூடாது. அது உடல் பாதிப்பை எவ்வளவு தூரம் உங்களை கொண்டு போய் தள்ளுன்றது இன்னைக்கு தெரியலனாலும் ஒரு நாளடைவுல, ஐந்தோ ஒரு 10 வருடம் அப்புறம், இப்பெல்லாம் உடனே தெரியுது, ஆனாலுமே ஒரு 10 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பா அதை கொண்டு போய் அல்சரா மாறும், அல்சர் கேன்சரா மாறும். இது வந்து நடைமுறையில நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாமே மாற்றங்கள் நாம தான் மாத்திக்கணும். இரவு நேரம் அதே மாதிரிதான். அந்தி சாயிரம், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணுன்றதுதான் அப்போதுல இருந்து சொல்லியிருக்காங்க. இல்ல நம்மளோட வேலைகள் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணி 7:30 சாப்பிடணும். பெட்டுக்கு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம். இரவு நேர வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோங்க, எப்படி இந்த டைம் எல்லாம் சாப்பிடணும், இரவு நேரம் நீங்கள் வேலைக்கே போனாலும் உங்களோட 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் தூக்கத்துக்கான நேரத்தில் மற்ற வேலைகள் செய்கிறது, நம்ம மொபைல் இப்போ அடிக்ட் நிறையா இருக்காங்க, இல்லை சீரியல் நிறையா அடிக்ட் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் நல்லா சாந்தமாக இருக்கணும், நம்ம முழுமையாக எல்லா விஷயத்திலும் வெற்றியை பார்க்கணும், எந்த நோய்வாயும் படக்கூடாது, மருந்துகளே எடுத்து ஃபுல்லா மருத்துவத்துக்கு செலவுக்கு அந்த நேரங்களை வீணாக்க கூடாது அப்படின்னு இருந்தா, இயற்கையோடு சேர்ந்து முழுமையா இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட வாழ்வுல முழுமையா பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும்.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை உணவு உட்கொள்ளும் முறைகள் குறித்த தகவல்கள் மருத்துவர் சாஜு அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இனி தொடர்ந்து திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். தெய்வ மகன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியது.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
2: இந்த சட்டத்தின் முன்னெடுப்புகள் எல்லாம் 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பவராலே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினாலே பல்வேறு விதமான சட்டங்களிலே அதிலே உட்புகுத்தி இந்த சட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்திய தண்டனை சட்டத்திலே பழைய இந்திய தண்டனை சட்டம் 1860 தோற்றுவிக்கப்பட்ட இந்தியன் பீனல் கோட், அதனுடைய பிரிவுகள் 1-5 வரை செக்ஷன் 1-5 அதனுடைய முன்னுரையாக இன்ட்ரடக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற முன்னுரையாகவும், பிரிவு 6-52 வரையும் செக்ஷன் 6-52 பொதுவான விளக்கங்களை கூடியதாகவும், செக்ஷன் 56-75 பிரிவு 53-75 வரை பல்வேறு தண்டனைகளை குறித்தும், அதே போன்று பிரிவு 76-106 செக்ஷன் 76-106 என்கின்ற இந்த பிரிவு பொதுவான குறிப்புகளையும், இதிலே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பிரைவேட் டிஃபென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செக்ஷன் 95-106 என்கின்ற பொதுவான தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுய தற்காப்பு முறையையும் அதிலே குறிப்பிட்டிருக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த சட்டத்தின் மூலமாக அபேட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற என்னென்ன வழக்குகள் எல்லாம் கைவிடப்படும் என்பதை குறித்து பிரிவு 107-120 வரை விளக்கப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 120A-120B என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டப்பிரிவுகள் கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லப்படுகின்ற குற்ற உணர்வோடு குற்ற நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற செயல்களை பற்றி விரிவாக எடுத்துக் கூறுவதாகும். பிரிவு 121-130 வரை செக்ஷன் 121-130 என்பது ஆஃப் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் தி ஸ்டேட், அதாவது இந்த தேசத்திற்கு எதிராக விளைவிக்கக்கூடிய கொடுஞ்செயல்களுக்கான விளக்கங்களை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 131-140 என்று சொல்லப்படுகின்ற பிரிவு 131-140 அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஆர்மி அண்ட் நேவி, அதாவது இந்திய இராணுவத்திற்கும் இந்திய கடற்படைக்கும் எதிராக செய்யப்படுகின்ற செயல்களையும், செக்ஷன் 141-160 பிரிவு 141-160 வரை அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் பப்ளிக் ட்ரங்குவலிட்டி என்று சொல்லப்படுகின்ற பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயல்களை குறித்தும், பிரிவு 161-171 என்பது பொது ஊழியர்களுக்கு அதாவது அரசு ஊழியருக்கு எதிராக நடத்தப்படுகின்ற செயல்களை குறித்தும், தேர்தல் நடைமுறைகளுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற செயல்களை 171-171I என்று சொல்லப்படுகின்ற 171A-171I வரை உள்ள பிரிவுகளிலும், இப்படி பல்வேறு பிரிவுகளாக இந்த சட்டத்தை கிட்டத்தட்ட 511 பிரிவுகளிலே விஷயங்களை அதிலே தெளிவாக்கியிருக்கின்றார்கள். ஆக இதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களிலே உள்ள அனைத்து சாராம்சங்களும் உள்ளடக்கிய இந்த இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படுகின்ற

0: இந்த சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நடைமுறையில் உள்ள அந்த சட்டங்களை ஒத்திருக்கின்ற காரணத்தினாலே இதனை அவர்கள் இந்தியாவிற்கு பொருத்தமானதாக, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்கள் வசதிக்கு ஏற்ப இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சட்டங்களை ஒத்து இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை அவர்கள் அப்போது தங்களுடைய காலனி ஆதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலனி ஆதிக்கத்தினாலே இதனை செயல்படுத்திக் கொண்டிருந்த
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டுத் திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள் அண்மையில் நடைபெற்ற

0: தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை கேட்டு ரசிக்கலாம். குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

நேயர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணைகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நம்ம நிகழ்ச்சியில இணைய போறேன். அதாவது இந்த மழைக்காலம் ஆனாலும் சரி, வெயில் காலம் ஆனாலும் சரி, நமக்கு வந்து ஒரு சிலருக்கு காரமான உணவுகள் அப்படின்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மழைக்காலத்தில் காரமான உணவுகள் சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த குளிரை வந்து கொஞ்சம் அடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரமான அல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த சூடான உணவு, இது ரெண்டையுமே பார்க்கும்போது சாப்பிடும்போது அது வாயில் எச்ச ஊறுறது வந்து ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு வந்து அது பார்த்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மூக்குலையும் நாக்குலையும் அப்படி தண்ணி வடியும் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன்னா அது உள்ளூரை வந்து அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஐயோ காரமாக இருக்க போதே சூடாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரணம் அதாவது மூக்கிலையும் வாயிலையும் தண்ணி வடியுது, இது வந்து ஒரு வியர்வை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கஸ்டேட்ரி ஸ்வெட்டிங் அப்படின்றது ஒரு உண்மையான பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு உணவை வந்து நம்ம சாப்பிடும்போதோ இல்லை அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போதோ நம்மளோட தலை, கழுத்து, அதுக்கப்புறம் மூக்கை சுற்றி வேர்க்கிறது தான் இதுக்கு இந்த கஸ்டேட்ரி ஸ்வெட்டிங் அப்படின்றதுக்கு பேர். இது பொதுவாக காரமாக இல்லைன்னா சூடான உணவை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலோட வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு நம்ம வேர்வை சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அது வந்து வேலை செய்கிறது அப்படின்றது தான் நம்ம சுகாதார நிபுணர்கள் வந்துட்டு இதை கஸ்டேட்ரி ஸ்வெட்டிங் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. இந்த ஸ்வெட்டிங் வந்து நம்ம எப்படி அப்படின்னா, நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த சூடான உணவோ அந்த காரமான உணவை கண்ணால் பார்க்கும்போதே அதுக்கு மூளைக்கு வந்துட்டு ஒரு இதை கொடுத்துருமாமா, இந்த மாதிரி நம்ம காரமான உணவை சாப்பிட போகிறோம், சூடான உணவை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை கொடுத்ததுமே மூளை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வியர்வை வந்து சுரக்கிறதுக்கான வியர்வை சுரப்பிகளுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துரும். அதனால தான் நமக்கு வந்து மூக்குலையும் வாயிலையும் வந்து தண்ணி வடியுது. ஸோ இந்த தகவலோட நம்ம சூப்பரான ஒரு பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு ஊட்டி FM 101.8 உடன்.

கழுக படத்திற்காக பிரியா பாடியது அந்த பாடல். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

சோனு நிகம் சைந்தவி ஆகியோர் இணைந்து பாடியது சகுனி படத்திற்காக ஒழித்தது ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில். நிலையத்தில் நேரம் 7:39 நொடி.

மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

பாகதமும் பாலியும் தெய்வ மொழியும் உலகமெல்லாம் புகழ்பெற்றிருக்கின்றன. வேங்கடத்துக்கும் குமரிக்கும் நடுவிலுள்ள சிறிது நிலப்பகுதியில் மட்டும்தானே உங்கள் தமிழ் வழங்குகிறது. பௌத்த சமய கிரந்தங்கள் பாலியில் மிகுதியாயிருக்கின்றன. தரிசனங்கள் தெய்வ மொழியில் இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது தமிழ் மொழிக்கென்று தனியாக எழுத்து இலக்கணம் எல்லாம் எதற்கு? பாலி வடிவிலோ தெய்வ மொழி உருவிலோ தமிழையும் எழுதிவிட்டால் என்ன? சுவாமி, என்னிடம் இந்த கீழ்மை நிறைந்த கேள்வியை கேட்பதற்கு தெய்வங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று உங்கள் அறியாமைக்காக உங்கள் பொருட்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன். எழுத்து என்பது சப்தத்தின் ஆடை. அது இல்லாவிட்டால் சப்தம் நிர்வாணமாக நிற்கும். ஒவ்வொரு மொழிக்கும் அதன் எழுத்துக்கள் ஆடை. அவற்றை நீக்குவது மானபங்கம் செய்வதற்கு ஒப்பானது. அகத்தியரும் தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் எந்த எழுத்துக்களை தங்கள் தெய்வ கைகளால் எழுத்தாணி பிடித்து எழுதினார்களோ அந்த எழுத்துக்கள் கண்ணில் தெரிவதாலேயே இன்றும் என் கண்கள் சூரிய ஒளியில் குளித்தது போல புனிதமடைகின்றன. இந்த நகரின் ஆலமுற்றத்து கோவிலில் இருக்கிற தெய்வ பிம்பம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக வணங்கப்பட்டு வணங்கப்பட்டு ஒவ்வொரு தலைமுறையின் பக்தியையும் வணக்கத்தையும் ஏற்று தாங்கிக் கொண்டு தன் தெய்வ சக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறதோ, அப்படியே தமிழும் பல கோடி தலைமுறைகளின் பழக்கத்தில் எழுத்தும் சொல்லுமாக வணங்கப்பட்டு வணங்கப்பட்டு மந்திரமாக நிறைமொழியாக வளர்ந்து நிற்கிறது. அதன் எழுத்துக்களை மாற்றலாம் என்று நினைப்பதே பல தலைமுறைகளாக வணங்கப்பட்டு வரும் தெய்வ பிம்பத்தை கோவிலுக்கு உள்ளிருந்து வெளியே எடுத்து எரிய நினைப்பதற்கு ஒப்பாகும். இளங்குமரன் எவ்வளவோ சான்றாண்மையையும் சம்சித்தத்துவத்தையும் பெற்றிருக்கும் அந்த வட தேசத்து புலவரின் இந்த கேள்விக்கு இப்படி மறுமொழி கூறிய போது சற்றே கண்கள் சிவந்து முகம் சிவந்து உதடுகள் துடித்திட உணர்ச்சி வசப்பட்டு விட்டான். கோபப்படாதே குழந்தாய், வாதம் செய்கிறவன் சுயமாக உணர்ச்சி வயப்பட்டால் அந்த கணமே வாதத்துக்குரிய விஷயம் உணர்ச்சி இழந்து போகும் என்பது தருக்கத்தின் முறைகளில் ஒன்றல்லவா? வாதி தன் பலம் காட்டினால் வாதம் பலமில்லாதது என்றாகிவிடும். இப்போது உன்னை வேறொரு கேள்வி கேட்கிறேன். இதிகாச நாயகர்களாகிய ராமன் தர்மன் கண்ணன் இவர்களை காவிய குணங்களுக்காக வணங்குகிறாயா? அற்புத செயல்களை செய்தவர்கள் என்பதற்கு

காக வணங்குகிறாயா? அற்புத செயல்களை செய்கிறவர்கள் வணங்க தகுதியுடையவர்கள். ஆனால் இதோ இந்த நாளங்காடையில் இந்திர விழா கூட்டத்திலே வயிற்று பிழைப்புக்காக கண்கட்டி வித்தை காட்டிக்கொண்டிருக்கும் சாதாரண மாந்திரிகர்களையும் வித்தைக்காரர்களையும் கூட நான் வணங்க வேண்டியிருக்கும். வியாசரும் வான்மீகியும் காவிய குணங்களால் தூய்மையை வரைந்து நம் முன் நிறுத்தும் நாகர்கள் சுயமாகவே தங்களுக்குள்ள தெய்வீக ஆற்றலையும் பெற்று பால் வைத்திருந்த பேழையில் தேன் வைத்திருந்த பேழை கவிழ்ந்தாற்போல இரட்டைச் சுவைகள் இணைந்து தேர்ந்த தெய்வங்களாய் தோன்றுகிறார்கள். ஆனால் பாமரர்களுக்கு கதை சொல்லும் பௌராணிகர்களுடைய ராமனை என்னால் வணங்க முடியவில்லை. வியப்பதற்கு மட்டும்தான் முடிகிறது. காவியத்தில் வருகிற ராமன் வில்லை ஒடிப்பதற்கு ஒரு கணத்தில் நூற்றில் ஒரு பங்கு நேரம் கூட ஆகவில்லை என்று கவி சொல்கிறார். வில்லை எடுத்ததையே காண முடிந்ததாகவும் ஒடித்ததை கேட்க மட்டும்தான் முடிந்ததாகவும் கூறிய கவியை கற்கும்போது ஒடிப்பதற்காகிய நேரத்தை உணரவும் முடியவில்லை. உணரவும் முடியாத சிறிய அணு அளவு நேரம் அது என்று எண்ணி அதை செய்த காவிய நாயகனை என்னால் வணங்க முடிகிறது. பௌராணிகருடைய ராமனோ வில்லை ஒடிப்பதற்கே 3 நாள் ஆகிறது. முடிசூட்டு விழாவிற்காக கதை கேட்பவர்களிடமிருந்து பௌராணிகருக்கு கிடைக்க வேண்டிய கணையாழியும் பிறவும் செய்யப்பெற்று வருகிறவரை அவருடைய ராமன் தாமச ராமனாய் வில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடித்துக்கொண்டே இருக்கிறான். காவிய குணங்களை பெற்ற தெய்வ கணங்களாக இருப்பதனால்தான் இதிகாச நாயகர்களை அவர்களுடைய காவிய குணங்களுக்காகவே பாவிகம் என்று பெயர். அவை எல்லோருக்கும் பொதுவான ஞான நிதி. அவை எந்த ஒரு தனி காவிய கருத்தாவுக்கும் தனி சொத்து இல்லை. பாரதத்தில் தர்மன் வந்தபின் தர்மம் செய்கிற மனிதனை காவிய நாயகனாக வைத்து யாருமே காவியம் செய்யலாகாது என வாதிடுவது பேதமை. எதிரே மகர குண்டலங்கள் அசைய மணி மாலை சுடர் விரிக்க நின்றவருடைய கண்களில் நீர் மல்கிற்று. அவருடைய கம்பீரமான உடல் நடுங்குவதையும் சிலிர்ப்பு அடைவதையும் பார்த்து இளங்குமரனுக்கும் நீலநாகருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அவர்கள் வியப்புடனேயே அவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னும் வியப்பானதொரு காரியத்தை செய்யத் தொடங்கினார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: கலகலப்பு படத்திற்காக கார்த்திக் பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 7:51.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானாமுதத்தில் இன்றைய சிந்தனைக்கு வானியல் மற்றும் சோதிடம். கோள்கள் ஏன் சூரியனை வலம் வருகின்றன? கொள்ளளவில் பூமியை விட சூரியன் சுமார் 13 லட்சம் மடங்கு பெரியது. எடையிலே 3,30,000 மடங்கு பெரியது. சூரியனில் அடங்கியுள்ள மின்துகள்களின் தற்சுழற்சியின் காரணமாக சூரியனை சுற்றிலும் ஒரு பெரும்

காந்தக்களம் உருவாகிறது. அந்த காந்தக்களம் பல ஆயிரம் கோடி மைல்கள் வரை பரவி சூரியனை சுற்றும் திசையிலேயே ஒரு தட்டு போல சுழல்கிறது. காந்தக்களத்தின் திணிவு சூரியனுக்கு அருகில் மிக அதிகமாகவும் தூரம் செல்லச் செல்ல குறைந்தும் காணப்படும். சூரியனின் இந்த காந்தக்களத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எல்லா கோள்களும் காந்தக்களத்தின் சுழற்சியோடு சூரியனை சுற்றி எடுத்துச் செல்லப்படுகிறது. கோள்கள் அமைந்துள்ள தூரம் மற்றும் காந்த திணிவு வேறுபாட்டால் ஒவ்வொரு கோளுக்கும் சூரியனை சுற்றி வரும் வேகம் காலம் வேறுபடுகிறது. ஆகவேதான் சூரியனுக்கு அருகில் உள்ள புதன் 88 நாட்களிலும் தொலைவில் உள்ள புளூட்டோ 248 வருடங்களிலும் ஒரு முறை சூரியனை சுற்றுகின்றன. இந்த காந்தக்களத் திணிவு வேறுபாட்டினால்தான் பூமி சூரியனுக்கு அருகில் இயங்கும்போது சூரியனை சுற்று வேகம் அதிகமாகவும் தூரத்தில் இயங்கும்போது குறைவாகவும் உள்ளது. கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுவது ஏன்? சூரியனின் தற்சுழற்சி விரைவால் ஏற்படும் காந்தக்களம் போல கோள்களின் தற்சுழற்சி விரைவாலும் கோள்களை சுற்றிலும் காந்தக்களங்கள் தோன்றுகின்றன. இவை கோள்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து சூரிய காந்தக்களத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகின்றன. மற்ற கோள்களின் மீதும் ஒரு விலக்கு விசையை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த இரண்டையும் அனுசரித்து செல்வதைத் தவிர எல்லா கோள்களுக்கும் வேறு வழியே இல்லை. எனவேதான் அவைகள் நீள்வட்ட பாதைகளில் செல்லும்படி இயக்க நியதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. கோள்களின் சூரியனை சுற்றி வரும் வேக வேறுபாட்டால் அவை ஒன்றுக்கொன்று நெருங்கியும் விலகியும் இயங்கும் நிலை ஏற்படுவதும் இயல்பே. உதாரணமாக, பூமியும் செவ்வாயும் நெருங்கி இயங்கும் சாத்தியமான தூரம் சுமார் 5.49 கோடி கிலோமீட்டர்கள். பூமியும் செவ்வாயும் சூரியனின் ஒரே பக்கத்தில் அருகருகே இயங்கும்போது இவை இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவை இரண்டும் விலகி இயங்கும் சாத்தியமான தூரம் 40 கோடி கிலோமீட்டர்கள் ஆகும். அதாவது பூமி ஒருபுறமும் செவ்வாய் சூரியனின் மறுபுறமும் விலகி இயங்கும்போது. இப்படி எல்லா கோள்களும் நெருங்கியும் இயங்கும் விலகியும் இயங்கும். அதனதன் இயக்க நியதிகள் மாறாதபடிக்கு. அதுபோலவே கோள்களின் காந்தக்களத்தினால் துணைக்கோள்களும் அதனதன் கோள்களை நீள்வட்ட பாதைகளில் சுற்றி வரும்படி அமைகின்றன. நமது பூமியை சந்திரன் சுற்றி வருவது போல. கிரகணங்கள் எப்படி ஏற்படுகிறது என்று பார்ப்போம். கோள்களும் துணைக்கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. இதில் கோள்களைப் போல் அல்லாமல் துணைக்கோள்கள் தான் சார்ந்த கோளையும் சுற்றி கொண்டு கோளோடு சேர்ந்து பொதுவான தாய்க்கோளையும் சுற்றி வருகிறது. இரண்டினுடைய சுற்றுவட்ட பாதைகளும் ஒருவாறு அமைந்து சூரியனை துணைக்கோள் நேரடியாக மறைப்பதாக அமைந்தால் துணைக்கோளின் நிழல் அது சார்ந்த கோளின் மீது விழும். இயல்பாக சொல்வதென்றால், உதாரணமாக, சந்திரன் தான் சார்ந்த கோளிடமிருந்து, அதாவது பூமியிடமிருந்து சூரியனை மறைக்கும். இதுவே சூரிய கிரகணமாகும். சூரிய கிரகணம் எப்பொழுதுமே முறையே சூரியன் சந்திரன் பூமி என்ற நேர்கோட்டில் அமையும். அது அமாவாசை நாட்களில்தான் நிகழும். அடுத்தது பூமியின் நிழல் துணைக்கோள் சந்திரன் மீது விழும்படி நேர்கோட்டில் அமைந்தால் அது சந்திர கிரகணம். இது எப்பொழுதுமே சூரியன் பூமி சந்திரன் இவை மூன்றும் நேர்கோட்டில் அமையும் பொழுது, அதாவது பௌர்ணமி நாட்களில்தான் நிகழும். எல்லா அமாவாசை நாட்களிலும் சூரிய கிரகணமோ எல்லா பௌர்ணமி நாட்களிலும் சந்திர கிரகணமோ ஏற்படுவது இல்லை. பூமி சூரியனை சுற்றி வரும் வட்டப்பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் வட்டப்பாதையும் தங்களது தளங்கள் பிளான்ஸ் என்ற முறையிலே சுமார் 5 டிகிரி சாய்ந்திருப்பதே இதன் காரணம். எல்லா அமாவாசை நாட்களிலும் சூரியன் மற்றும் பூமிக்கு நடுவே சந்திரன் வந்தாலும் எப்போதுமே அவைகள் நேர்கோட்டில்தான் அமையும் என்று சொல்வதற்கில்லை. அதே மாதிரி சூரியனின் மையத்திலே அணுக்கள் அழிவுறுவதால் பீரிட்டு பரவெளியை நோக்கி விரைகின்ற பெரும் காந்தவெளி பாதைகளே ராகு அல்லது கேது என்று அழைக்கப்படுகிறது. இந்த காந்த அலை பாதைகளுக்கு நேராக பூமி சூரியன் சந்திரன் வரும்போது மட்டுமே கிரகணம் வருகிறது. அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண நாட்களில் இயல்பாகவே சூரிய சந்திர கோள்களின் காந்த அலை ஈர்ப்பு ஆற்றல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த நாட்களில் கடல் அலைகளின் கொந்தளிப்பு வழக்கத்திற்கு மாறாக அதிகப்படியாகவே இருப்பதற்கு இது காரணமாகும். நமது

0: உடலில் உள்ள நீர் பொருட்களும், அதாவது இரத்தம் முதலியன, அந்த ஈர்ப்பு சக்தியின் பாதிப்புக்கு உள்ளாவதால் நமது உடலில் வளர்சிதை மாற்றங்களிலும் ஜீரணம் முதலியனவற்றிலும் வேறுபாடுகள் உண்டாகும். எனவேதான் அந்த நாட்களை முன்னோர்கள் விரத நாட்களாக அனுசரிக்கச் சொன்னார்கள். மேலும் அவற்றின் காந்த அலைகளின் ஈர்ப்பு சக்தி நமது ஜீவகாந்த களத்தை பெருமளவு பாதிப்பதால் நமது மனநிலையும் செயல்களும் முறைப்படுத்தப்பட்டு தவங்கள் முதலியன ஏற்படுத்தி அவற்றை மேற்கொள்ளச் சொன்னார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

நேரம் 7:59 நிமிடம். குட் மார்னிங் கிறிஸ் தொடர்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல் போன் இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கும் 4 போன் தனித்தனியாக இருக்குது. ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் கூட ஓடாது அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. கால் பண்ணுறதுலேருந்து நம்ம ஃபோனில் நிறைய ஆன்லைன் பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து ஆஃபீஸ் வேலைக்கு யூஸ் ஆகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் ஒரு வேலையுமே ஓடாது அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உள்ளங்கையில் ஒரு குழந்தை மாதிரி வச்சு வச்சு அந்த ஃபோனை வந்து நம்ம தாங்கிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஃபோன் நம்பர்ஸ், அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 10 இலக்க எண்கள், அந்த 10 இலக்க எண்களை பற்றி என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் அந்த 10 இலக்க எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னு? ஏன் 8 கொடுத்துருக்கலாம், 9 கொடுத்துருக்கலாம், இல்லை 11 கொடுத்துருக்கலாம், ஏன் 10 இலக்க எண்களை மட்டும் கொடுத்துருக்காங்க? இந்த விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஒரு பாடலுக்கு அப்புறம்?

நம்ம டெலிஃபோன் நம்பர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அலைபேசியோட நம்பர். அந்த நம்பரை எப்படி 10 நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நம்ம மனசில் எல்லாருக்குமே எழும். நம்ம நாட்டில் வந்து மொபைல் சேவைகள் தொடங்கின புதுசில் அதை பயன்படுத்துபவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துச்சு. போக போக வந்து அது அதிகமாயிடுச்சு. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு மொபைல் அப்படின்றது போய் ஒரு வீட்டுக்கு 4 ஃபோனு 5 ஃபோனு அப்படின்னு வந்துருச்சு. அதோட பயன்பாடு அதிகரிக்கும் போது நம்பர்ஸோடைய பற்றாக்குறையும் அதிகரிக்கும் இல்லையா. அதாவது ஒரு நம்பர் இப்போது ஒரு 5 இலக்க எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அது சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே வந்து ஒரு 10 இலக்க எண்ணாக கொடுத்தாக்கா மக்கள் தொகை பெருகினாலும் சரி, ஃபோன்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் சரி, அந்த சிம் கார்டுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் சரி, அந்த இலக்கங்கள் வந்து 10 கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுத்தாலும் வந்து சீக்கிரமாக அந்த நம்பர்ஸ் வந்து தீந்து போகாது. அதுக்காகத்தான் யோசித்து டெலிகாம் வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. மொபைல் ஃபோன் பயன்பாடு தொடங்கிய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம், நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே 9 அப்படின்ற இலக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். 9 அப்படின்ற நம்பரை ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். இப்போ அந்த 9 அப்படின்ற இலக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் வந்து முடிஞ்சு போய் 8 வருது, 7 வருது, 6 வருது, ஏன் வரும் காலங்களில் 4, 5 அப்படின்னு கூட வரலாம். அந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா மக்கள் தொகை பெருக பெருக நம்மளுடைய ஃபோனுடைய பயன்பாடுகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க இந்த நம்பர்ஸ் வந்துட்டு மாறிட்டே வரும். இந்த 10 இலக்க எண்களை கொடுத்துருக்கனால எத்தனை ஃபோன்கள் வந்தாலும் எத்தனை காலத்துக்கும் வந்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்குற நம்பரே வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்காம இதில் வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும் இல்லையா. ஏன்னா ஒருத்தரோட நம்பரே இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒருத்தரோட ஒரு கம்பெனியோட நம்பரே இன்னொரு கம்பெனிக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகளை பார்த்து தான் வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த 10 இலக்க எண்கள் வந்து இதுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாற்றான் படத்திற்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சம் ஹிட்டு.

0: அநேகன் படத்திற்காக பவதாரணி, திப்பு, தனுஷ், அபய், ஜோத்பர்கர் ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 8:45. ஒலித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: தகுந்த பாடலுடன் டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப் எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: உங்கள் ஊட்டி எஃப் எம் 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 9 மணி. இனி கேட்போம் ரெட்ரோ ராகங்கள். உங்களின் இந்த நாளை இனிமையாக்கும் இனிமையான பாடல்கள்.

0: மலைக்குழந்து படத்திற்காக பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்.
2: சைபால்
3: ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்மகிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மக்கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பாக இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு. நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்ல, கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க, உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க, இது ரொம்ப தப்பான். ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமா, உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்ட போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தலையில் தட்டுனா நாய்க்கு பிடிக்காது, அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும். சரி, அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது? நீங்கள் சும்மா இருங்க, அதுவாக கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க. கண்ணம், மார்பு, தோல் இங்கெல்லாம் தட்டலாம், தப்பு இல்லையா? தலையில் தான் தட்டப்படாதான். ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாமல் சில மாதிரி நின்று விடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும்.

0: ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது. எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா? துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவனை ஒன்றும் செய்யலை, அவங்கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கள்ல பசங்க, அவங்கள துரத்திக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சி பார்க்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சி பார்க்கக்கூடாது. நாம் வேறு பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமாக இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேராக நிற்கும். ஒரு நாய் பணிந்து போனால் அல்லது பயந்து போனால் அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிற்கிதுன்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்கள் விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்கிது. நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோட விளையாட விடக்கூடாது. ஆகக்கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பித்தார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சி பார்க்குது உங்கள் வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கவங்க, தன்னோட தட்டில் யார் சாப்பிட்டாலும் அது அப்படி தான் முறைச்சி பார்க்கும் அப்படின்னாரா அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிலையத்தில் நேரம் 9:16. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. இனி கேட்போம் உதகை உழவர் சந்தையில் இன்று விற்கப்படும் காய்கறிகள், கீரைகள், பழவகைகளின் விற்பனை நிலவரம்.

கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 48 ரூபாய், வெண்டைக்காய் 54 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 25 ரூபாய், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 58 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 62 ரூபாய், பெரிய வெங்காயம் மற்றும் பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 75 ரூபாய், தேங்காய் 48 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு 40 ரூபாய்.

மேரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், டர்னிப் மற்றும் முட்டைகோஸ் 35 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 210 ரூபாய், இஞ்சி 210 ரூபாய், கறி பீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 130 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 95 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 200 ரூபாய்க்கும், வாழைப்பழங்களில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 45 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளின் விலை நிலவரம்.

9:30. உங்கள் ஓட்டிஎஃப்எம் 101.8 ஒலித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நான் பாதி படத்திற்காக ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியது.
1: நூத்தி 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 10:30.
1: ஊட்டி எஃப்எம் 101.8. இளமை உலகம்.

0: எது எப்படி இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தை பேசாமல் இருக்க முடியாது. அந்த காலத்து உணவா இந்த காலத்து உணவா அப்படின்போது பாரம்பரிய உணவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஸ்னேகப்பிரியா.
2: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபிகா.
3: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பத்மப்ரியா.
4: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யமுனா.
1: அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நிறைய உடம்புக்கு சத்தான தானியங்கள், சிறுதானியங்கள் அதெல்லாம் விதைச்சு அதை அறுவடை செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பு, கேழ்வரகு, சாமை அப்படின்னு படுகால சொல்லுவோம், அப்புறம் பத்தா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். சோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அதனை சமைச்சு சாப்பிட்டு அவங்க தெம்பா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல. அப்போ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நாங்க ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம்.
3: இதில் வந்து பார்க்கும்போது நம்ம விதைச்சு அதிலிருந்து வந்த அந்த இப்போ கீரை பொருள் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் விதைச்சு நம்ம அதை சாப்பிடும் போது எந்த ஒரு நோயும் நமக்கு வந்து வந்ததில்லை. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது எதை சாப்பிட்டாலும் நமக்கு நோயாவே வருது. நாங்கள் எப்படி எடுத்தாலும் நம்ம அந்த விதைச்சு அதில் வாங்குற அப்படியே பணத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். உணவே மறந்து அப்படின்றது போய்

0: கான்செப்ட் போய் இப்ப மருந்தே உணவு அப்படின்றது வந்துருச்சுன்னா என்னோட கான்செப்ட் நான் சொல்றேன்.
1: அந்த காலத்துல வந்து நாங்க வந்து மோஸ்டா வந்து மெயின் ஃபுட் வந்து நாங்க சாப்பிடுறது களியும், அதுக்கு வந்து வெள்ளை வெங்காயத்துல சட்னி பண்ணி கீரை இதுதான் சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப சத்தானது. இப்ப வந்து அது ஃபுல்லாவே எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் தோசை இட்லி அந்த மாதிரி எல்லாம் மாறி போனதுனால எதிர்ப்பு சக்திங்கிறதே இல்ல. அதுதான் மோஸ்டா இது.
2: சரி, இப்ப எல்லாம் வந்துட்டு போயிட்டு சும்மா விசிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதாச்சும் ஒத்தாசை பண்ணலான்னு போனா கூட அவங்க வந்துட்டு சரி நீ செய்ய வேண்டாம், நீ சும்மா உட்காரு, அப்புறம் உனக்கு டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தானிய வகைகள் எல்லாம் வந்துட்டு இப்ப விளைக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சுங்க சார். இப்ப ஏதோ தூரத்துல ஏதோ ஒவ்வொரு இடத்துலதான் விளைக்கிறாங்க. இப்ப வந்துட்டு ஃபுல்லாமே இந்த வேற வேற பொருள் எல்லாம் இப்போ சைனீஸ்ங்கிறாங்க, அப்புறம் வேற எதோ சொல்றாங்க சார், ஐஸ்பர்க்ங்கிறாங்க, அது எல்லாத்தையும் விளைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. இப்ப நம்ம கிழங்கு கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி போட்டாலாச்சு நம்ம வந்துட்டு உணவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இதுல நல்லா வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. ஆனா இதெல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விக்கிறாங்க. நம்ம வந்துட்டு நம்ம கிட்டயே இருக்கிற நிலத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறது இப்ப தெரியறது இல்லைங்க சார்.
0: இதுல வச்சு பாக்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே விதைச்சு பண்ணிப்பாங்க. பட் ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே நம்ம வெளியில இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்போதைக்கு இருக்கு. அதுலயும் பாக்கும்போது நிறைய இது வந்து சில பேர் வந்துட்டு அது போடுறாங்க, போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து ரீசெண்டா வந்துட்டு அந்த புதுசு புதுசா எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாமே போடுறாங்க. அதெல்லாம் போட்டு கூட அது மத்தவங்க மத்த நாடு வந்துட்டு அதை சாப்பிடுறாங்கன்ற போது நம்ம கிட்ட இருக்கிறத நாமளே ஏன் இதுக்கப்புறம் விதைச்சு வந்துட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம நல்ல நமக்கிட்ட இருக்கு, நம்ம அது போடுற அதுவும் எல்லாமே நமக்கு பொருள் எல்லாமே நமக்கிட்ட இருக்கு, ஏன் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது?
2: அந்த காலத்துல வந்துட்டு படுகர் இன மக்கள் எல்லாத்தையும் சிம்பிளிசிட்டியா தான் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது இப்போ ஒரு படுக கலாச்சாரத்துல ஏதாச்சும் ஒரு மேரேஜ் அந்த மாதிரி விசேஷம் நடக்குது, இல்ல ஏதாச்சும் ஒரு சாவு அந்த மாதிரி நடக்குதுன்னா கூட அந்த அந்த நிகழ்ச்சிக்கான சமையல் அதெல்லாம் செய்யும் போது கூட அவங்க வெளியிலிருந்து எதுவுமே வாங்குறது இல்லை. அப்படியே வாங்கினாலும் என்ன பொருள் வாங்குறாங்கன்னா உப்பும் வெள்ளமும், இது மட்டும்தான் வெளியே கடையில இருந்து வாங்குறாங்க. மத்தபடி எல்லாத்தையும் அவங்களே விதைச்சு அவங்களே அதை வச்சு சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சிருவாங்க சார். அப்போ அவங்களே விளை வச்சு அவங்களே சொந்தமா விவசாயம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வந்துட்டு எல்லாமே வெளியிருந்தா வாங்குறோம். நம்ம கிட்ட விவசாய நிலம்னு இருக்கிறது ரொம்பவே கம்மியா இருக்குங்க.
3: இப்ப வந்து இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ரீசெண்டா வந்து சாப்பிட்ற ஐட்டம்ல வந்து பாப்பறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்னா நாங்க ஒரு அன்லக்கி ஜென்ரேஷன் அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அது எப்படி இருக்குன்னு வந்து நாங்க எங்க பார்த்தோம்னா நெட்ல வந்து எங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. ஆனா வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து லைக் அவங்க வந்து அதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது தெரிவிக்கிறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: ரீசெண்ட் 8 இயர்ஸ் முன்னாடி எனக்கு உடம்புக்கு முடியாம வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அப்ப வந்து நாங்க மோஸ்டா வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது, உடம்புக்கு முடியலன்னா சாப்பாடு இறங்காது. எங்க கல்ச்சர்ல படுகா கல்ச்சர்ல வந்து கீரை விக்கிறோம், அந்த விதையில வந்து அந்த விதைய மட்டும் எடுத்து கடையிலும் தருவாங்க. இப்ப ஊட்டி மார்க்கெட் குன்னூர் மார்க்கெட்ல எல்லாம் தருவாங்க. அத வந்து வறுத்து பவுடர் பண்ணிட்டு நம்ம பால் தயிர் அன்னட்டி உப்பு சர்க்கரை போட்டு அது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அது வந்து மோஸ்ட் டாக்டர் சிஸ்டர்ங்களா இவளோட பிளேட்லெட் வெள்ளை பிளேட்லெட் இம்யூனிட்டி எல்லாம் எவ்வளோ அதிகரிச்சிச்சு, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நாங்க இது சொல்லும் போது ஓ நல்ல மெடிசன் நாங்களும் சொல்லுவோம், இந்த இதுல இருந்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த இது
2: யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ மேக்சிமம் நிறைய பேர் வந்துட்டு சரி நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரலாம், ஏன்னா இப்ப வந்துட்டு படுகு மொழி அப்படிங்கறது அழிந்து வரும் பட்டியல இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்போ அழிந்து வரும் பட்டியல இருக்கும்போது நம்ம அந்த மொழியை வந்துட்டு பாதுகாக்கணும். அப்போ நிறைய பேர் படுகார பேசுறதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட விட்டு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேற பிளேஸ்ல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு அதர் கல்ச்சரல் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இப்போ வேற அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா சரி இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நமக்கு நல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேற வேற லாங்குவேஜஸ் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா படுகா யூஸ் பண்றது ரொம்ப கம்மி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே இருக்கிறவங்க வந்துட்டு ஊருக்குள்ள ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னு வரும்போது அவங்களோட பசங்க கூட சின்ன சின்ன குழந்தைங்க தமிழ் தான் பேசுறாங்க, இல்லைன்னா வேற லாங்குவேஜ் தான் பேசுறாங்க, அவங்களுக்கு படுகா சேர்த்தி தெரியறது இல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது படுகா கல்ச்சர் அழிந்து வரும் பட்டியல் இருக்கு அப்படிங்கும் போது இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, எங்களோட படுகா கல்ச்சரை நாங்க காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சார்.
1: இங்க இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்டா கீழே போகிறாங்க. படுகாஸ் எல்லாமே அவங்க அவங்க தோட்டம் வயல் எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க

0: தமிழன்ஸு சைனீஸ்கார அவங்கெல்லாம் இங்க வந்ததுனால அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்ப அவங்க கீழே போயிருக்காங்க. நாம இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்திக்காரங்க அவங்களே இப்ப இங்க வந்துட்டு இப்ப படுகா தோட்டத்துல இவங்க இப்ப பாக்குறாங்க. படுகாஸ் எல்லாம் இப்ப வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி சென்னை எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு தோட்டம் வயல் பத்தி எல்லாம் தெரியல. ஆனா வந்து இப்ப நெக்ஸ்ட் வர காலத்துல நம்மளுக்கு வந்து தோட்டமும் வயல் தான் முக்கியம். நாங்க இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல போறோம்னா, இந்த மாதிரி நம்ம அந்த தோட்டம் வயல் பத்தி எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வேண்டியது நம்ம பண்ண வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் படுகா இதுல எல்லாம் 5 வருஷத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஒரு சின்ன பெட்டி அந்த மாதிரி இதுல, அது வந்து பல பெட்டின்னு சொல்லுவோம், அதுல வந்து வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் அழிவு வந்தாலும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கும்.
1: அவங்க பல்லப்பெட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த பல்லப்பெட்டி அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பெரிய பெட்டி, அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியில வந்துட்டு ஒரு 2-3 அறை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு விவசாயம் பண்ணி வர்ற அந்த நாங்க சொன்னோம்ல அந்த தானியங்கள் சிறுதானியங்கள் அந்த திணை வகைகள் எல்லாத்தையும் வந்துட்டு அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க சார். அப்ப வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம விவசாயம் பண்ணும் போது அதுல ஒருவேளை மழை பெஞ்சு அதெல்லாம் அழுகி போயிட்டா கூட இங்க இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்றதுக்காக வச்சிருக்காங்க.
2: Here we have Arya to deliver a Malayalam speech about Radio Day and Valentine's Day.
3: எல்லாவருக்கும் நமஸ்காரம். February 13 റേഡിയോ ദിനം. റേഡിയോ ദിനം ആഘോഷിക്കുന്നത് അതിന്റെ ഇമ്പോർട്ടൻസും അക്നോളജ്മെന്റും എല്ലാവർക്കും അറിയിക്കാനാണ്. November 3, 2011 36th കോൺഫറൻസ് യുനെസ്കോയാണ് അത് ഡിക്ലയർ ചെയ്തത്. ഈ വർഷത്തെ തീമാണ് എ സെഞ്ചുറി ഇൻഫോമിംഗ്, എന്റർടൈനിങ് ആൻഡ് എഡ്യൂക്കേറ്റിംഗ്. നമ്മൾ എല്ലാവരും റേഡിയോ കേൾക്കാറുണ്ട്. യൂഷ്വലി കാറിൽ പോകുമ്പോൾ ഒരു ലോങ് ഡ്രൈവിന് നല്ലൊരു പാട്ട് കേൾക്കാനോ, അല്ലെങ്കിൽ നമ്മൾ കിച്ചണിലോ അല്ലെങ്കിൽ റൂമിലോ ഇരിക്കുമ്പോൾ ഒന്ന് സൂത്താവാനുമായിരിക്കും. റേഡിയോയുടെ ഇമ്പോർട്ടൻസ് എപ്പോഴും നമ്മൾ മറക്കാറുണ്ട്. ഇപ്പോൾ ടെക്നോളജികൾ ഇംപ്രൂവ് ആയതോടെ നമ്മൾ റേഡിയോയെ മറക്കുന്നു. അതുകൊണ്ട് ഈ February 13 നമുക്ക് അതിനായി ആഘോഷിക്കാം. അത് കഴിഞ്ഞിട്ട് വരുന്നതാണ് February 14 വാലന്റൈൻസ് ഡേ. നമ്മൾ എല്ലാവരും അതൊരു പ്രണയ ദിനമായി കാണുന്നു. പക്ഷേ വാലന്റൈൻസ് ഡേ ആഘോഷിക്കുന്നത് തന്നെ സെയിന്റ് വാലന്റൈൻ. നമ്മൾ എല്ലാവരും അതൊരു പ്രണയ ദിനമായി കാണുന്നു. പക്ഷേ വാലന്റൈൻസ് ഡേ ആഘോഷിക്കുന്നത് തന്നെ സെയിന്റ് വാലന്റൈൻ അവരുടെ ഫീസ്റ്റ് ആണ്. എല്ലാ വർഷവും 14th സെയിന്റ് വാലന്റൈൻ ഫീസ്റ്റ് ആണ് നമ്മൾ ആഘോഷിക്കാറ്. പക്ഷേ നമ്മൾ വാലന്റൈൻസ് ഡേയെ 7 ദിവസമായി മാറ്റി റോസ് ഡേ, പ്രപ്പോസ് ഡേ, ചോക്ലേറ്റ് ഡേ, ടെഡി ഡേ, പ്രോമിസ് ഡേ, ഹഗ് ഡേ, കിസ് ഡേ ആൻഡ് വാലന്റൈൻസ് ഡേ ആക്കി മാറ്റിയിരിക്കുന്നു. അതുകഴിഞ്ഞ് എല്ലാ ഒറ്റയ്ക്കുള്ളവർക്കും നമ്മളെപ്പോലെ സിംഗിളായിട്ട് നടക്കുന്നവർക്കും ഒരു ദിനമുണ്ട്. അതാണ് 11 നവംബർ. ഈ ഗിഫ്റ്റുകളെല്ലാം കിട്ടി നമുക്കൊരു തിരിച്ചു കാണിക്കാനും ഒരു ദിവസം വേണമല്ലോ. അതാണ് March 14. അതാണ് വൈറ്റ് ഡേ. എല്ലാവരും വാലന്റൈൻസ് ഡേ February 14 കൊടുക്കും. അത് തിരിച്ചു നൽകാനായിട്ടാണ് March 14. അതുമല്ലാതെ ഒരു ബ്ലാക്ക് ഡേയും ഉണ്ട്. എല്ലാ വസ്ത്രങ്ങളും ബ്ലാക്കായി ധരിച്ച് ബ്ലാക്ക് മാസ് ആയിട്ട് നടക്കാൻ ഒരു ഡേ. അതാണ് April 14. താങ്ക് യു.
2: നെക്സ്റ്റ് വി ഹാവ് സോളോ സിംഗിംഗ് ബൈ വിനോദിനി.

0: Thank you. Have a nice day.
1: Good afternoon, sir. I chose Providence College because the ambience is beautiful. The view of our college is very pretty and the staffs are very friendly too. A lot of opportunities are there for us that we always have a lot of chances to come in front. Even our French department have bring us here for this opportunity. This is my first time speaking in a radio. I am very thankful for the French department and our Cynthia ma'am. And our college is very pretty and very elegant. We have a lot of sports activities and a lot of other activities which we are proud of. And we have a lot of opportunities outside our college also. We have our students going out and bringing prizes and giving our college name a new meaning to our outside colleges. Thank you, sir.
2: Welcome.
3: சார், நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பாண்டிச்சேரி சென்னை எங்கள் ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட்லேருந்து டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க சார். அங்கே போய் நாங்கள் நிறையா பிளேசஸ் வந்து விசிட் பண்ணோம். எப்படி சொல்கிறது, இப்போ பாண்டிச்சேரியில் போனால் நாங்கள் ராக் பீச், அதுக்கப்புறம் பட்டர் பால் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போனோம். சென்னையில் போய் இங்கே வெறும் மெரினா பீச்சில் இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் சார். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட் காலியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டு பேரும் அங்கே தொலைஞ்சு போயிட்டோம். ஆனால் அது மேம்க்கு இன்னுமே தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் தொலைஞ்சு போய் நைட் வந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து மேம்கிட்ட ரீச் ஆனோம். ஆனால் மேம்கிட்ட நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை சார். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சார்.
2: ஓகே, இதுக்கு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்தலாம் நினைக்கிறேன். ஓகே, எப்படி உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்களா வந்து சேர்ந்தீங்களா
3: சார்? அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்து கேட்டு கேட்டு வந்து சேர்ந்துட்டோம் சார்.
2: உங்கள் பேர் என்ன
4: சார்? சாரா மோலன் சார். I'm here to speak about my teacher, French teacher, Cynthia ma'am. அவங்க எப்படின்னா ரொம்ப ஜோவியல் சார், ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. யாரை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. ஷீ ஹாவ் சம் கட் சார், அப்படி தான் சொல்லணும். ஷீ இஸ் வெரி சார், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு டீச்சர் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது சார். ஷீல் பி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்க கூட இருக்கும் போது வி ஆல் வில் பி ஹாப்பி. த சரௌண்டிங், அங்கே இருக்கிற சரௌண்டிங் எல்லாமே
2: ஹாப்பியாக.
4: எஸ் சார், வில் பி ஹாப்பி. அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஜாலியாக பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, யாரை பார்த்தாலுமே ஜாலியாக தான் சார் இருப்பாங்க. ஸோ வி ப்ராவிடன்ஸ் கேர்ள்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் அ டீச்சர் லைக். தேங்க்யூ,
2: தேங்க்யூ ஸோ மச்.
5: ஹாய் சார், ஐ எம் வினோதினி. நானும் ஃப்ரெஞ்ச் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எனக்கு தமிழ் நல்லா பேசுவேன், ஆனால் இங்கிலீஷ்லேயே எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் வந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மேமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க கிட்ட நாங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டது கிளாஸ் அதை தாண்டி நிறைய வெளியே போயிட்டு என்ஜாய்லாம் பண்ணோம். இப்போது வெளியே போகிறதுக்கு வந்துட்டு தனியாக போனால் என்ன ஆகும்னு தெரியாது, பயமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் கேங்காக போனோம், நிறைய என்ஜாய் பண்ணோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு சொல்லலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எடுத்ததுனால. அப்புறம் இவங்க என்சிசிலையும் இருக்கிறதுனால அவங்க பார்த்தா ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், ஐயோ மேம் எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை மேம், ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறாங்க.
2: தேங்க்யூ.
6: சிந்தியா மேடம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோம். சிந்தியா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா?
7: மலைகளின் அரசி வந்து ஊட்டி. அந்த ஊட்டிக்கு நான் வரும்பொழுது நிறைய இளவரசிகளை

0: ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா மலையாளிஸ் இருப்பாங்க, படுகாஸ் இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, தெலுங்கு இருப்பாங்க, கன்னடா இருப்பாங்க. மித்த டிபார்ட்மெண்ட்ஸ் விட எங்க டிபார்ட்மெண்ட் பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட்,
1: மராட்டி, குஜராத்தி, ஒரிசா,
0: மராட்டி, குஜராத்தி, மார்வாடிஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னா யூ கேன் சி தட் இன் ப்ராவிடன்ஸ் காலேஜ். எஸ்பெஷலி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரெஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ பேச வரும்போது கூட சாரா, ஷி வாஸ் அ கிறிஸ்டியன், தென் வி ஹேட் ரசீனா ஒன் முஸ்லிம், அண்ட் தென் வி ஹேட் வினோதினி. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே அப்படின்னா, மை மதர் டங் இஸ் தமிழ், விச் மீன்ஸ் மை ஃபாதர் ஸ்பீக்ஸ் தமிழ், மை மதர் ஸ்பீக்ஸ் மலையாளம், ஐ லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ த டிபார்ட்மெண்ட் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே, எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. 8 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் என்னைக்குமே அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பெருமையாக சொல்வாங்க, ஐ எம் ஃப்ரம் காமர்ஸ், ஐ எம் ஃப்ரம் இங்கிலீஷ். பட் ஃப்ரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே அந்த காலேஜில் ஒரு கெத்து இருக்கு சார், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். எல்லா விதத்திலுமே ஒரு, அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஹாப்பினஸ், ஸோ மச் ஆஃப் யூனிட்டி டிஸ்பைட் த டிஃப்ரென்சஸ். 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். 13th Radio Day, 13th February, World Radio Day, 14th February, Valentine's Day. Radio Day na enna kaatru, Valentine's Day na enna kaadal. Indha kaatrula eppovume or kaadal irukku sir, kaadalicha ungalku mattum dhaan theriyum. Thank you.
2: Today we are having a group speech by Tauhida and team.
3: Ooh-hoo, Valentine's Day. Well, buddy, got any special plans for the day?
4: Yeah, I'm surprising my partner with a homemade dinner. How about you?
5: That sounds lovely. I'm planning a movie night. By the way, did you know it's also a World Radio Day, buddy?
6: Really? I had no idea. That's cool. I'm feeling like a radio DJ who accidentally hit the wrong button and played
7: Baby Shut Do Do Do Do Do Baby Shut Do Do Do Do Do Baby Shut Do Do Do Do Do Baby Shut
6: on repeat for an hour. Used to love listening to the radio growing up. It's amazing how it connects people across the world.
3: Absolutely. Radio has this unique ability to bring people together, just like Valentine's Day does for loved ones.
4: Definitely. Maybe we should tune into some radio love songs while we celebrate.
5: Great idea. It will add a special touch to this evening.
6: Wait. How is it possible without a few poetic lines in Tamil that makes this love a little special?
7: மனிதனு உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
3: Damn, my team is totally insane.
8: தித்திக்கும் நினைவுகளை சந்திக்கும் போதுதான் காத்திருக்கும் வலிகள் கூட காணாமல் போய்விடுகின்றது. என் கனவுகள் நீயாக இருக்கும் வரை என் கவிதைகள் உன் பெயர் சொல்லும். அது விதியின் செயல் அல்ல, நீ செய்த மாயவலை.
9: என்னை மறந்து கொஞ்ச நேரம் உலகை ரசிக்க நினைத்தால் அங்கும் வந்து விடுகிறாய், நானே உன் உலகம் என்று.
10: கொஞ்சம் மொழியில் கெஞ்சும் உன் வார்த்தைகளில் என் கோபங்களும் மறைந்து விடுகிறது.
5: Valentine is the day to thank people whosoever they are for being there with you and being there with you when you need them. A heartfelt thank to them.
4: Absolutely. Here's to many more years of radio for bringing us together across the airwaves. Thank you to all the RJs for making these years wonderful.
6: A little acknowledgement and recognition on Radio Day. The contributions of broadcasters, journalists, technicians and enthusiasts are recognized for the dedication to this influential medium is vast and of great impact.
3: Agreed. Long live radio and its power to unite us all. Bye-bye people, enjoy your day. Signing off for now, it's us from Providence College for Women, Kano. Ta-ta! Have a

0: நேயர்கள் இதுவரை குன்னூர் ப்ராவிடன்ஸ் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சூரிய சக்தி வாயிலாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி 3000 குடும்பத்தினர் கடந்த மே மாதம் பூஜ்ய மின்சார கட்டணத்தை பெற்றுள்ளனர்? சரியான பதில் ஒடிசா. இன்றைய கேள்வி, உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 23rd சீசன் லீக் போட்டியில் கத்தார் அணியை வீழ்த்தியதன் மூலம் எந்த அணி உலகக்கோப்பை வரலாற்றில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 23rd சீசன் லீக் போட்டியில் கத்தார் அணியை வீழ்த்தியதன் மூலம் எந்த அணி உலகக்கோப்பை வரலாற்றில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நானா அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து இதுவரைக்குமே தவறுகளை செஞ்சுட்டே தான் இருப்போம். வீட்டிலானாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலானாலும் சரி, வெளியிடங்களானாலும் சரி, நம்ம வந்து சின்ன சின்ன தவறுகளை வந்து செஞ்சுட்டே தான் இருப்போம். அந்த தவறுகள்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து நாம் கற்றுக்கணும். அதாவது இந்த தவறை வந்து நம்ம மீண்டும் செய்யக்கூடாது. அந்த தவறை நமக்கு வந்து யார் உணர்த்தினாலும், அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்ச தவறு இது தவறு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுல தவறு இருந்தா கண்டிப்பா அதை ஏற்றுக்கிட்டு அதுல இருந்து நம்ம இதுவரை இதுக்கு மேல அந்த தவறை வந்து எப்படி நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால அந்த தவறு மூலமா நம்ம ஒரு சில விஷயங்களை கூட கத்துக்கலாம். ஓ, இந்த தவறு செஞ்சனால இந்த விஷயம் நமக்கு பாதிச்சிருக்கு, அதனால இந்த தவறு செய்யாம இருந்தா இதை வந்து நம்ம அடையலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில கண்கூட பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்களை தான் இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சியில ஷேர் பண்ண போறீங்க. நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9342909 9344 90 இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். புதிய நேயர்களுக்கு 8300109 10018 இந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு புதிய நேயர்கள் மட்டும் கால் பண்ணா போதும். இன்றைய தலைப்பு, நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகான தலைப்பை வச்சிருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் ஏற்படுவது நடப்பது சகஜம். அந்த தவறுகளிலிருந்து நாம என்னென்ன விஷயத்தை கற்றுக்கொண்டோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கால் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பதினோரு மணி 14 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊட்டிஎஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை இன்றைய தலைப்பு, நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டது. நம்ம கூட பேசுறதுக்காக நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்து படிப்பு பாட்டப்பன் பேசுறேமா.
0: பாட்டப்பன், எப்படி இருக்கீங்க? நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்களா? நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்களா?
1: நான் முகத்தளவுல பேசறத வச்சு நாம எதையுமே நம்ப கூடாதம்மா. மனசார் எது மனசளவுல பாக்குவேன், முகத்தளவுல பார்த்து நிறைய ஏமாந்துருக்குமா. அது மாதிரி ஒரு நண்பரை நம்பி ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து கடைசியில பார்த்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு பார்த்தா அவ்வளவு அறிய பேசுவார். அப்படியே சொந்த மாட்டா, அது ஒரு நல்ல பாடமாம் அது. அதாவது தவறுதானமா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசான்
0: அதுதான் வாழ்க்கை பாடத்தை
1: கற்றுக்க. தவற செய்யாது இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடம்.
0: அதாவது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம

0: தூக்கி கொடுத்துறோம். யாருக்கிட்டையும் ஒரு அட்வைஸ் கேட்காம இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யாருக்கிட்டயாவது ஒரு ஆலோசனை கேட்டிருந்தா கூட அவங்க வேண்டாம் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யார்கிட்டயும் கேட்காம கொடுத்ததுனால அது பாதிப்பு உங்களுக்கு தான் ஆயிருக்கு இல்லையா? ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக. உங்க விருப்ப பாடல் சொல்லிடுங்க.
1: ஆமா, பாஞ்சாலங்குறிச்சிலிருந்து ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானம் செஞ்சுக்கத்தான் ஆசைப்பட்டேன். நம்ம அனைத்து நேயர்களுக்காகவும் அந்த பாடல்
0: கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட பாட்டு ஆசையோட அழகா வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 11:22 நாம பேச போற அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவைப்பேட்டையிலிருந்து துரை பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு துரை, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க, நீங்க செஞ்ச தவறுகள்ல இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்ன?
1: நான் ஒரு கலவி தொழிலாளிங்க. நிறைய தடவை இந்த வெள்ள துணி கூட கலை துணி எல்லாம் போட்டு நிறைய திட்டு வாங்கி அப்புறம் மறுபடியும் சொல்ல கொஞ்சம் பேசி வெள்ள துணி கூட கலை துணி எல்லாம் நினைக்காம
0: தனித்தனியா துவைப்பீங்களா இப்போ?
1: ஆமாங்க.
0: ஓ சரி, ஆனா இது ஒரு பெரிய விஷயம். இது என்ன, உங்களுக்கு மட்டும் இல்ல வீட்லயும் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? வீட்டுல இருக்கவங்க அப்படிதான், சரியா பேக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணாம போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் ஒயிட் துணிங்களோட மற்ற கலர் துணிங்களை போட்டு சாயத்தை பிடிக்க வச்சிருவாங்க.
1: போன மாசம் ஒரு மோதிரத்தை போட்டு நான் மாசத்துல இருக்கதே துணி கொண்டு போறாங்க.
0: பேண்ட்ல வச்சிட்டீங்களா?
1: அவங்களும் மறந்துட்டாங்க. அப்புறம் நாம போன் பண்ணி இங்க ஏங்க அதில் தங்கம் அப்படின்னா, ஆமா ஒரு மோகன் காணம் தர அப்படின்னாங்கன்னா, சரி எங்க வீட்டுல பேண்ட் இருக்குது நான் வரும்போது கொண்டு வரணுங்க
0: ஒரு வாய்ப்பு. இனிமேல் எல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணிதான் நீங்கன்றனால எடுத்து கொடுத்துட்டீங்க, இல்லன்னா என்ன
1: பண்ணுவாங்க?
0: தெரியல அவங்களுக்கு, பேக்கெட்ல தான் வச்சிருக்கோம்னு. ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: முன்னால் முடியும் தம்பியின் இதழில் கதை எழுதும் நேரம்.
0: இதழில் கதை எழுதும் நேரம், ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். இதழில் கதை எழுதும் நேரம் பார்த்தீங்கன்னா 11:24. இது ஓடிஎஃப்எம் 101.8 வழங்கிட்டு இருக்க நீங்கள் கேட்டவை.

0: 11:29 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி, அடுத்த நேயர் என்ன தவறு செஞ்சாரு, அதுல இருந்து என்ன விஷயத்த கத்துக்கிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஹா, என்ன இப்படி ஒரு புன் சிரிப்போட வந்திருக்கீங்க?
1: புன் சிரிப்பா கவிதா மேம், பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாச்சு, அது ஒரு சந்தோஷம்.
0: 3 மாசம் ஆனது

0: இருந்தா சந்தோஷமா? பேச முடியலன்ற சந்தோஷமா படுவீங்க. சரி பரவாயில்ல,
1: நான் எப்பவுமே துக்கம் தானே சிரிப்பேன் சந்தோஷம் தானே சிரிப்பேன், அந்த மாதிரி கேரக்டர் நானு.
0: ஓகே ஓகே,
1: எப்பவுமே. அப்புறம் வந்து நான் பண்ணின தவறுகள் வந்து ஒரு கோடி இருக்கும், அத்தனை தவறையும் நினைச்சு சிரிச்சேன் நானு.
0: ஓகே,
1: இதுல ஒண்ணு ஒன்று நான் ரொம்ப ஹைலைட்டான தவறு சொல்றேன். அதாவது நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல ஒரு பெரிய ரேடியோ வந்து மேல வச்சிருப்பாங்க, அப்பெல்லாம் பெரிய டிரான்ஸ்மிட்டர்ல கரண்ட்ல பாடும். அந்த ரேடியோ வந்து ஆத்துமேட்ல பாட்டு போயிருக்கப்போ நான் வந்து சின்ன பையன், எனக்கு எட்டாவது, எங்க அண்ணாவை போட சொன்னா அவன் போட மாட்டேன்ட்டான். அப்பெல்லாம் நம்ம வீட்டுலாம் அந்த அடுப்பு எரிக்கிறதுக்காக ஊதுருக்கு ஊதாங்களை வச்சிருப்போம்ல இரும்புல, வேகமா கோவம் வந்துருச்சு, அத தூக்கி அவன மண்டையில போட்டு அடிச்சு மண்டை உடஞ்சிருச்சு.
0: அச்சோ,
1: பெரிய பெரிய மண்டை உடஞ்சி ரத்தம் ஊத்துது. அப்பவும் நான் அவன ரேடியோ போட
0: சொன்னேன்,
1: ரேடியோ போட்டு நான் பாட்டை கேட்டு அதுக்கப்புறமா தான் எங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து செம்ம அடி அடிச்சு அந்த சாம்பாயன் கட்டு நிறைய தண்ணல போட்டு அதுல மிளகாய போட்டு தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு இனிமேல் இந்த மாதிரி காரியம் பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியான்னு கேட்டு பயங்கரமா பண்ணிருக்கேன் நானு.
0: இது இது வரைக்கும் உங்க அண்ணாவும் நீங்கள சொல்லி காமிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி அடி வாங்கினவங்கிட்டன்னு?
1: இப்ப கூட சொல்லுவேன் நானு, அதுல இருந்து நான் யாருமே அடிக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரு கட்டை வந்து சைக்கிள் ஓட்ட பிறப்ப காலால எத்தி விட்டு கீழே விழுந்து அவன் கை உடஞ்சு போச்சு
0: போச்சுடா.
1: அந்த மாதிரி பண்ணிருக்கேன் நான், நிறைய அடி வாங்கிருக்காங்க அண்ணா எங்கிட்ட. பட் ரொம்ப கேர் எடுத்துப்பா என்ன,
0: எல்லா தம்பிங்க தான் அடி வாங்குவாங்கன்னா நீங்க அண்ணனுக்கே அடி கொடுத்துருக்கீங்க.
1: இல்ல அது பழமொழி சொல்லுவாங்கல்ல, மூத்தது மோளை இளையது காலைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா,
0: கால வேலை பார்த்திருக்கீங்க.
1: ஆமா, அதனால என்னப்பா இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு கையில ரெண்டு மாட்டை கை கால மாட்டை பிடிச்சிக்கிட்டே தான் இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நான் வச்சு கேட்டுட்டு இருக்கேன். அந்த வந்து தவறுகள் பண்றது வந்து பெரிய விஷயம். இப்ப வந்து நான் யாரையுமே அடிக்கூட அந்த தவறை திருத்திட்டு இருக்கேன்
0: நானு. வெரி குட்.
1: இப்ப கோபமும் வர்றது இல்ல, ரொம்ப நல்ல பையன், சமத்து பையனாக்கும் தெரியுமா.
0: மாடு ஓட்டுறீங்களே, மாடு அடிக்கிறீங்களா?
1: மாட்டேன்
0: சுப்பிரமணியம்.
1: வீட்டுல விசேஷம் கொஞ்சம் சங்கீதம், அம்மாவோட இது ரொம்ப அழகா அப்படியே கொஞ்சி கொஞ்சி படிப்பாங்க சங்கீதமா.
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், 101.8 எல்லாமே சம ஹிட்டு.

0: இணையத்தில் நேரம் 11:38 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: பேசுங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்களும் சேமமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்ன?
1: அதாவது நான் கற்றுக்கொண்ட விஷயம்னா, எங்க அக்காவும் எங்க அத்திமேர் தான் என்னோட கார்டியன். அப்ப நான் அவத்துல தான் இருப்பேன். அப்போ எங்க அத்தை அம்மா வந்து ஆடி மாச செவ்வாய்க்கிழமை வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு அவங்க பெண்கள் ஒரு விரதம். அன்னைக்கு எங்களை எங்க வீட்டுல அனுமதிக்க மாட்டாங்க. எங்க பக்கத்து சொந்தக்கார வீட்டுலதான் எங்களை ஆம்பளை ஆண்களை எல்லாம் இருக்க சொல்லுவாங்க. பெண்கள் தான் அங்க இருந்து அந்த விரதம் இருந்து இரவு நேரத்துல வந்து அந்த பெண் கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை எல்லாம் படைச்சி அவையாரம்மனுக்கு படைச்சி வைப்பாங்க. அப்ப அடுத்த நாளைக்கு புதன்கிழமை எனக்கு கிளாஸ் உண்டு. ஆனா அதிகாலையில என்னை சீக்கிரமா எழுப்பி ஒரு தூக்கு வாளியில அந்த ரெண்டு கொழுக்கட்டையும் எங்க சித்தி அம்மா வீட்டுல ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து நைட்டு வீட்டுல இருக்கு இல்லையா, அப்புறம் காலையில சீக்கிரம் எழுப்பிட்டாங்களா, ஒரே கோபம் வந்துடுச்சு. அந்த கொழுக்கட்டைய எனக்கு வந்து அப்ப அதுக்குள்ள மகிமை எல்லாம் தெரியாது. அந்த கொழுக்கட்டையே நான் கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு சந்துல ஒரு ஒரு ஒதுக்குப்புறமா கொட்டிட்டேன்
0: பாருங்க. நான் கூட எடுத்து சாப்பிட்டீங்கன்னு நினைச்சேன்.
1: இல்ல இல்ல, கொட்டிட்டேன் கொட்டிட்டு. இங்கதான் எனக்கு தாராளமா கிடைக்குமே, கொட்டிட்டேன்னு எனக்கு அந்த மகிமை தெரியாது. அப்புறம் அவ சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், அவ சாயங்காலம் சந்திச்சு பேசுவாங்க தானே. இப்ப மாதிரி மொபைல்ல அப்ப கிடையாது, டெலிபோன்ல பேசுவாங்க. பேசுறதே இவங்க எங்க அத்தை அம்மா கேட்டிருக்காங்க, மணி நான் கொழுக்கட்டை கொடுத்து விட்டேன், பையன் கொண்டு தந்தானா மந்திரமூர்த்தி கொண்டு தந்தானு. கொழுக்கட்டையா யார் கொண்டு வந்தா, எப்பவுமே கொண்டு வரலையே, யாருமே கொண்டு வரலையேன்னு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நான் சாயங்காலம் ஸ்கூலுக்கு வந்தேன்னு இங்க வந்த உடனே எல்லாம்

0: எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த கொழுக்கட்டை என்ன பண்ண, நீ யாருக்கு கொண்டு கொடுத்த? நாக்கனே நான் யாருக்கும் கொடுக்கல, நானும் சாப்பிடல, கீழே கொட்டிட்டேனே. ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம், அது தெய்வத்துக்கு படைச்சதுல, அதெல்லாம் கீழே கொட்டக்கூடாது, எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு என்ன வயதாங்க பிறந்தோம். நான் வந்து நான் தாயில்லாத பிள்ளைனால என்ன அடிக்கல. அன்னைக்கு நான் வந்து இதே மாதிரி பதார்த்தங்கள், விரதம் இருக்கிற பதார்த்தங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் கொண்டு அதே கூட பிரசாதம் மாதிரி புனிதமா பாதுகாத்து புனிதமா சாப்பிடணும், புனிதமா மத்தவங்களுக்கு கொடுங்கிறத கத்துண்டேன்.
1: சூப்பருங்க, ஓகே, நல்ல ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் சொன்னீங்க, நன்றி. உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
0: விருப்ப பாடல் என்னுடைய அக்கா தானே என்ன வளர்த்தாங்க, அவங்க இப்ப வந்து இந்த பூலகில் இல்லை, தெய்வமா தெய்வ தாயா மாறிட்டாங்க. அவங்கள நினைச்சு நம்ம வீட்டு பிள்ளை படத்திலே வந்து உன் கூடவே பிறக்கணும், அடுத்த ஜென்மத்திலையும் அந்த சகோதரி தான் எனக்கு தாயாகவாது சகோதரியாவாது வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அந்த பாடலை இவங்களுக்கு கைங்கெடுத்து நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசினேன், நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கங்க. உங்களுக்கான விருப்ப பாடலும் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், 9342909 9344990 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதிய நேயர்கள் யாராக இருந்தாலும் 8300019101 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தொடர்ந்து கேட்க போறோம் நம்ம வீட்டு பிள்ளைப்படத்திலிருந்து பாடல்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9444263542 9442643542.
1: 11:46 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த அழைப்பாளர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ கவிதா மேம், வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: ஊட்டில இருந்து ராஜ்குமார்
1: பேசுறேன். எப்படி இருக்கீங்க ராஜ்குமார்?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்ன?
2: அதே நம்ம வந்துங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது அவங்களை பத்தி முழுசா தெரியாம நான் ஹெல்ப்
1: பண்ணிட்டேன்.
2: அதுக்கு பிறகுதான் அதை ஹெல்ப் பண்ண பிறகுதான் தெரிஞ்சுதான் அவங்க ரொம்ப மோசமானவங்க. அப்புறம்தான் நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணங்க. அந்த தவறுனாலும் நிறைய நான் வந்து திட்டு வாங்கி அடி வாங்கி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. தவறுமே வச்சு போச்சுங்க.
1: அதாவது நம்ம உதவி செஞ்சாலும் அது வந்து கரெக்டான நபருக்கு போய் சேரல அப்படினு சொல்றீங்க.
2: அந்த கரெக்டான நபர் அவங்க உண்மையானவங்க செய்யல, அது வந்து அவங்க பத்தி முழுசா தெரியாம நான் வரேன்.
1: சரி,
2: கடைசில ஏமாந்து போகும்போது தான் தெரியுது. கடைசில நாவமான போட்டு போய் அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது இப்போ நான் வந்து எல்லாத்துலயும் வந்து நல்லா மேல வந்துட்டாங்க. இப்ப அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க போய் சொல்லி உதவி பண்ண வச்சாங்க, அவங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹலோ.
1: சரிங்க,
2: அந்த மாதிரி தாங்க. நான் இதெல்லாம் தாங்க தப்பா நான் உணர்ந்துட்டேன். ஆனா இப்ப வந்து எல்லாத்துலயும் நான் வந்து தெளிவான ஒரு இதுல வந்துட்டேங்க.
1: தெளிவான மனம் வந்து இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. மனிதர்களை புரிஞ்சு கொள்ற தன்மை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா?
2: யார் உண்மையா யார் இருக்காங்க, அவங்க உண்மையானவங்க யார் பொய்யானவங்க யார் வந்து கரெக்டா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, சூப்பருங்க. சரி, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு கொடுக்கலாம்.
2: என்னுடைய எனக்கு மனம் விரும்பிய பாடல் வந்துங்க என்னை கொஞ்சம் மாற்றி பாடல் படம் வந்து காக்க காக்க.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்.
3: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

0: அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம் காக்க காக்கா படத்திலிருந்து. அடுத்த நேயர் நிறைவு நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரும் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்னா பாருங்க
0: மேம். அப்படியா? நிறைய தவறுகள் செஞ்சீங்களா?
1: என்ன மேம்,
0: நிறைய தவறுகள் செஞ்சிருக்கீங்களா?
1: நான் தவறுகள் அப்படிங்கறதே லைஃப்ல பெருசா செஞ்சது இல்ல மேம், அதனாலதான்.
0: அதனால சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஆப்வியஸ்லி மேம், கோபத்துல வார்த்தைகள் அப்படிங்கறது விட்டுருவோம். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு. சந்திரசேகர் நீ சொல்றது கரெக்ட்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில பேர் இல்ல அந்த சமயத்துல நீ சொன்னது தப்பு அப்படிம்பாங்க. அப்ப யாராவது தப்புன்னு எனக்கு சுத்தி காமிக்கும் பொழுது, ஆமா இல்ல நமக்கு தப்பு செஞ்சிட்டோமோ, அந்த தவறு அடுத்த வாட்டி மிஸ் என்ன சொல்றது ரிப்பீட் பண்ணக்கூடாதோ அப்படின்ட்டு தோணும். அதை என்ன மாத்திக்கவும் செஞ்சிருக்கிறேன் மேம். அந்த விதத்துல நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கதா சொல்லுவாங்களே, ஒரு தப்ப ஒரே ஒரு வாட்டி செஞ்சா அது தவறு, மன்னிக்கப்படலாம், ஆனா செஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சா அது தப்பு, அது செய்யக்கூடாதுன்னு. சோ என்னுடைய லைஃப்ல ஒரு வாட்டி தப்பு செஞ்சுட்டேன், அதை யாராவது சுத்தி காமிச்சாங்கன்னா நான் மாத்திக்குவேன், அப்புறமா லைஃப்ல நினைச்சு நான் ரெக்ரெட் பண்ண மொமெண்ட்ஸ் அப்படிங்கறது எனக்கு வராதுல, அது நல்லதுதானே மேம்?
0: கண்டிப்பா நல்ல மனிதனுடைய வந்து இயல்பான ஒரு விஷயம் வந்து அதுதான். தவறுகளை வந்து சுட்டி காமிச்சாலும், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஏத்துக்கிட்டு அது உண்மையா இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம திருத்திக்கிறது வந்து பெரிய ஒரு

0: தன்மை வேணும். அதை
1: அவங்களே ரொம்ப
0: திருத்திக்கிறதுக்கு.
1: சந்தோஷப்படுவாங்க மேம். நம்ம கிட்ட யாரு இது மாதிரி மாத்திக்கோன்னு சொல்றாங்களோ, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு பெருமைப்படுவாங்க தெரியுமா, பரவாயில்லான்னு. அந்த மத்தவங்களுடைய மனசுல அந்த ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கும் அவங்களுடைய மனசுல இடம் பிடிப்பதற்கும் இந்த ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். நமக்கு
0: கண்டிப்பா அந்த தவறுகளை வந்துட்டு நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது அடுத்தவங்களுக்கும், நம்ம அதை சுட்டி காமிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓ, நம்ம சொல்லிட்டோம், அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. நமக்கும் வந்து இனிமேல் அந்த தப்பு வந்து நம்ம லைஃப்ல நடக்காத மாதிரி நம்மளும் பாத்துப்போம். இல்ல நம்ம வந்து பிடிவாதமா இருந்தோம் அப்படின்னா அந்த தவறு கண்டிப்பா மேல மேல நடந்துட்டே தான் இருக்கும்.
1: எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை மாத்திக்க பாக்கணும். நான் பிடிச்ச மகளுக்கு மூணு கால இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலயும் எதுவும் கத்துக்க முடியாத, இன்ஸ்டன்ட் நமக்கு இருக்கக்கூடிய நட்பும் நம்ம கையில விட்டு
0: போயிடும்.
1: ஒரு வாய்ப்பு.
0: ரொம்ப நன்றி சந்திரசேகர், நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: கண்டிப்பா மரியான் திரைப்படம், ஏஆர் ரஹ்மான் இசையில இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா தான் என்ன அந்த சாங் ஒலிபரப்புங்க மேம்.
0: சாரிங்க, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து போயிடணும். இருந்தாலும் உங்களுக்காக பாடலை கொடுத்துட்டு கிளம்புறேன். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்று கிளம்புறேன். இந்த நிகழ்ச்சி இதோட முடிவு பண்ணிக்கலாம். மரியான் படத்துல இருந்து சூப்பரான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோ இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களே. எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் உதகை இந்துஸ்தான் புகைப்பட நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எம் சதாசிவம் அவர்களுடனான நேர்முகத்தின் 2:00. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி பொருந்தாத ஒன்றை கண்டறிக. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாளி பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:40 பெட்டத கமலு படுகமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தால் இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை.
1: இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams.

4943 1 0 8 9 3 0 3 8 1 3 0 0 1 0 0 8 8 3 0 0 0 1 0 0 8 2 1 6 6 0 0 0 1 0 0 8 2 1 0 6 6 0 0 1 0 0 8 2 1 0 6 6 0 0 1 0 0 8 2 1 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், தன்னார்வ குறிப்புகள் மற்றும் சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள், உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மே மாதம் படத்திற்காக.

நேர்கள் கேட்கற்பது சிநேகிதிய நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் ஒரு நேயர் இருக்காரு, தொலைபேசி இணைப்புல அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: அதாவதுங்க மேடம், தலையில இருந்து பாதை வரைக்கும் சொல்றேன் மேடம், என்ன உணவு சாப்பிட்டா நல்லது? மூளைக்கு வந்து வெண்டைக்காய், வல்லாரை கீரை ரெண்டும் சாப்பிட்டா நல்லது. கண்ணுக்கு வந்து கரிசலாங்கண்ணி, கேரட்டு, பப்பாளி பப்பாளி சாப்பிட்டா இந்த கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. வாய்க்கு வந்து, மூக்குக்கு வந்து இது இது இந்த வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கலாம், சளிக்கு ரொம்ப நல்லது. அப்ப தூதுவாளை, தூதுவாளையுமே அது ரெண்டும் சேர்த்துக்கிட்டோம்னா மூக்கு சளி பிடிக்காம நல்லா இருக்கும். வாய்க்கு வந்து மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, மணத்தக்காளி காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா வாய்க்கு ரொம்ப நல்லது, வாயில புண்ணெல்லாம் வராது. அப்புறம் வந்து இதய இறைப்பைக்கு வந்து நம்ம வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம், அதுக்கும் அல்சரே வராது. வயிற்று தேங்காய் பால் குடிக்கலாம். அப்புறம் வந்து அகத்திக்கீரை சாப்பிடலாம், வயிற்றுக்கு புண்ணெல்லாம் வராது, வயிறை பாதுகாக்க முடியும். உணவே மருந்து, வயிற்றுக்கு பாதுகாக்க முடியும். லிவருக்கு வந்து இந்த இது கீழாநெல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சட்னி அரை சாப்பிட்டா லிவருக்கு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு வந்து அந்த இது செப்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அதை கஷாயம் வச்சு குடிச்சோம்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது.
0: அப்புறம்
1: கை கால் என்னங்க மேடம்,
0: செம்பருத்தி பூ டீ கூட குடுக்கிறாங்களே அந்த
1: டிகாஷன். ஆமாங்க, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதயத்துக்கு காலையில வெறி வயிற்றுல செம்பருத்தி பூ டீ குடிச்சோம்னா இதயம் வந்து ரொம்ப ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓடும். அப்புறம் கை கால் வலி, இது கை காலுக்கு வந்து இந்த முடக்கத்தாங்காலை இருக்கு இல்லைங்களா, அதை சூப்பு வச்சு குடிக்கலாம், சட்னியாவும் அரைச்சு குடிக்கலாம், சட்னியா அரைச்சு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம். கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் தகுந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு கெட்டு போகாம நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். அதாவது இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அதாவது நுறுங்க தின்றால் 100 வயது அப்படின்ற மாதிரி.
1: ஆமாங்க மேடம், அது உண்மைதாங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு குடல் அப்படியே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வயசு வந்து 90 வயசு. மட்டன் வறுவல் வேணும்னா 1/2 கிலோ வறுவல் வேணும், ஆனா சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தோட்டத்துக்கு போனாங்கன்னா வெயில் அவ்வளவு வேலை செய்வாங்க, சாயங்காலம் பொழுது சாஞ்சாத வீட்டுக்கு வருவாங்க, 90 வயசு இன்னும் நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு 4 பீஸ் மட்டன் சாப்பிடுறக்க கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. 1/2 கிலோ மட்டன் வறுத்து மிளகு போட்டு கொடுத்தா தட்டுல வச்சு சாப்பிடுறாங்க. ஒரு குடல், ஒரு தலை, கொஞ்சம் தலை குறைச்சலாம் அவங்க மருமக கொடுத்தா எங்கடி தலையில இவ்வளவு பாகத்தை காணான்னு கேட்பாங்க. தலை ஒரு தலை திம்பாங்க. அப்பா இப்பவும் 90 வயசு நான் கண்ணிலேயே பார்த்தேன், எனக்கு பயந்து போயிட்டேன், நான் இப்படி எல்லாம் சாப்பிட முடியுமான்.
0: சரி, நல்லது. ஆரோக்கியமான உணவு முறையும் பழக்க வழக்கமும், அதாவது அன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல உடல் உழைப்பு இருந்தது, இப்போ உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு, அதுக்கு தகுதியாற் போல நாமும் உணவை திட்டமிட்டு சாப்பிட்டா நல்லது தான்.

0: நல்ல கருத்தை
1: மேடம்.
0: சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களை, தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பதிவு செய்யலாம். தொடர்ந்து மிஸ்டர் ரோமியோ படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9341031 9342101018 8300110018 2966781 வெளியூர் நேயர்கள் 0423 இணைப்பினை சேர்த்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட பதிவுகள் எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து பாடல்

மணத்தக்காளி கீரை என்று அழைக்கப்படுகின்ற கீரை வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கு மாத்திரமல்ல, இது கண் பார்வைக்கும் சிறந்தது. நல்ல முடி வளர்ச்சி, தோல் பராமரிப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறவர்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது மணத்தக்காளியை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் 10-15 தினங்களிலேயே நல்ல பலன் கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கு மணத்தக்காளி கீரையை அடிக்கடி கொடுப்பதன் மூலம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்த விருத்தி, கண் பார்வை மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதயம் படத்திற்காக பாடல்.

0: நேயர்கள் கேட்ட அந்த பாடலோடு சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது.

0: மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8,150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி பிரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

சுழன்றும் ஓர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க ஒட்டுமொத்த உலகமும் எவ்வளவு தொழில்நுட்பத்தில் ஓடினாலும் பசி என்று வரும் பொழுது அது ஏர்தொழிலின் பின்னால் தான் நிற்க வேண்டும். நம் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளின் உழைப்பிற்கு கூடுதல் வலிமை சேர்க்கவும், நமது கிராமப்புற பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். விவசாயத்தில் வெறும் உற்பத்தியை மட்டும் பெருக்குவது போதாது, விளைவித்த பொருளை சரியான முறையில் சேமித்து பதப்படுத்தி தரம் பிரித்து நல்ல விலைக்கு விற்கும் உள்கட்டமைப்பு வசதி மிகவும் அவசியம். அதை நிறைவேற்ற ₹1,00,000 கோடி நிதியுடன் உருவான ஒரு உன்னத திட்டம்தான் பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். நம் நாட்டு விவசாயிகள் ரத்தம் சிந்தி வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு பயிர்களை விளைவிக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அறுவடைக்கு பிறகு முறையான சேமிப்பு கிடங்குகளோ அல்லது குளிரூட்டப்பட்ட வாகனங்களோ இல்லாததால் விளைச்சலில் ஒரு பெரும் பகுதி வீணாகி போகிறது. குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் போன்றவை சந்தைக்குள் செல்வதற்குள் அழுகி விடுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் கிடைப்பதில்லை. இந்த வரலாற்று பிழையை சரி செய்யவே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய 3 நோக்கங்கள்: அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பது, நவீன கிடங்குகள் மற்றும் குளிரூட்டப்பட்ட வசதிகளை உருவாக்குவது, மற்றொன்று விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது, இடைத்தரகர்களின் சுரண்டலின்றி தங்களின் விளைபொருட்களை சேமித்து வைத்து நல்ல விலை வரும்போது விற்கும் சக்தியை விவசாயிகளுக்கு வழங்குவது, மூன்றாவது தொழில்நுட்ப புரட்சி, கிராமங்களிலேயே விவசாயம் சார்ந்த சிறு தொழிற்சாலைகள் மற்றும் ட்ரோன் போன்ற நவீன தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இந்த திட்டம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமானது அல்ல, அடிமட்ட உழவர் வரை சென்றடையும்படி மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் தனிநபர் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அல்லது பொது தனியார் கூட்டு நிறுவனங்கள். சுருக்கமாக சொன்னால், விவசாயம் மற்றும் அது சார்ந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்த நினைக்கும் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இந்த திட்டத்தில் இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, லஞ்சம் இல்லை, அலைச்சல் இல்லை, முற்றிலும் வெளிப்படையான 100% ஆன்லைன் முறை மட்டுமே. முதலில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ AIF இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே உங்கள் ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண்ணை வைத்து பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் செய்யவிருக்கும் உள்கட்டமைப்பு திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கையை பதிவேற்ற வேண்டும். உங்களுக்கு விருப்பமான 150 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அந்த வங்கி உங்கள் திட்டத்தை ஆன்லைனிலேயே ஆய்வு செய்து கடனை ஒப்புதல் அளிக்கும். மிக முக்கியமாக, இந்த திட்டத்தை பிற அரசு திட்டங்களோடு இணைத்து நாம் கூடுதல் பலன்களை பெற முடியும். நம் நாடு வல்லரசாக வேண்டும், பொருளாதாரத்தில் உலகளவில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் கிராமங்களும் நம் விவசாயிகளும் முன்னேற வேண்டும். வெறும் விவசாயியாக மட்டுமே இருந்த நாம் இன்று விவசாய தொழில் முனைவராக மாற வேண்டிய தருணம் இது. விளைவித்த நெல்லையும் தக்காளி வெங்காயத்தையும் குறைந்த விலைக்கு அவசரமாக விற்கும் நிலையை மாற்றி அதை சேமித்து தரம் பிரித்து உலக தரத்திற்கு பேக் செய்து நல்ல லாபத்திற்கு விற்கும் ஆற்றலை இந்த பிரதமரின் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் நமக்கு வழங்குகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான திட்டங்களுக்கு ₹80,000 கோடிக்கு மேல் கடன்கள் வழங்கப்பட்டு கிராமப்புறங்களில் பெரிய உள்கட்டமைப்பு புரட்சி நடந்து வருகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணமாக திகழும் இந்த அருமையான வாய்ப்பை நம் தமிழக விவசாய பெருமக்களும் இளைஞர்களும் கூட்டுறவு சங்கங்களும் பயன்படுத்தி தமிழ்நாட்டை விவசாய உள்கட்டமைப்பில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்றார்.

0: இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சிமாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 தேதியன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்தோறும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் நஞ்சை புகழூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 டி எம்

0: தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்கவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஊட்டி FM 101.8 திரைகாணம்.

0: காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேலென தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் குந்தா கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி மற்றும் திருச்சிக்கடி பகுதியைச் சேர்ந்த சங்கீத குழுவினரின் கோத்தரின மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நடிகை

பச்ச பச்ச பச்சாலே பசந்த புள்ள ஆட்டேனே, பச்ச பச்ச பச்சாலே பசந்த புள்ள ஆட்டேனே, பசந்த புள்ள ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடுக்கோமே, பசந்த புள்ள ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடுக்கோமே, நடி

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி கோத்தரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இந்த பாடல் எங்கள் குலதேவருடைய பூக்கள் மரங்கள் பற்றி பாட போறோம். அதான்

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. அனுபவ பேழை.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: இன்றைய நிகழ்ச்சியில் உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி பணி விருப்ப ஓய்வு பெற்ற எம் சதாசிவன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். நான் வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலையில 1979 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பணியில் அமர்த்தப்பட்டேன். சொல்லணும்னாக்கா அங்க எஸ்எஃப்ல வந்து கிட்டத்தட்ட 4000 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, 1000 கேஷுவல் லேபர்ஸ், மொத்தம் 5000 பேர் வந்து அங்க பண்ணியிருந்தாங்க.
0: நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ் தான் நமக்கு எல்லாமே இருக்கும். ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 30 வருஷமா இருக்கட்டும், நம்ம உலகமே அதுக்குள்ளாரதான் இருக்கும். அங்க நடக்கிற நிறைய நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கையோட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கும். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பேசலாங்க. நீங்க இனிஷியலா ஜாயின் பண்ணும்போது கேரேஜ் ஹெல்ப்பரா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க் எப்படி இருந்ததுங்க? அதுல இருந்து நீங்க எப்படி படிப்படியா முன்னேறி வந்தீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. அதோட HVF பற்றின உங்களுடைய நினைவுகளும் எங்களோட பகிர்ந்துக்குங்க.
1: நான் வந்து கேரேஜ் ஹெல்பரா 79 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா அங்க பஸ், காரு,

0: இதெல்லாம் இருக்கும். டயர் மாத்துறது, வண்டிங்களை கழுவுறது, மெக்கானிக் இருப்பாரு, அவர் சொல்ற வேலைங்களை எல்லாம் செய்துட்டு இப்படி நான் கேரேஜில் வந்து கேரேஜ் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பஸ்ஸுக்கு நடத்துனராக என்னை போட்டாங்க. ஏன்னா நடத்துனர்னாக்கா பஸ்லேயே போகணும் வரணும், நிறைய ட்ரிப்பு, அங்கே குவார்டர்ஸில் இருக்கும், ஸ்டூடெண்ட்டுங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்களெல்லாம் கொண்டு போகணும், எம்ப்ளாயிஸை கொண்டு வந்து விடணும், கொண்டு போய் விடணும், இந்த மாதிரி நடத்துனரில் பஸ் கண்டக்டராக வந்து இருந்தேங்க. அப்படி இருக்கும்போது டிரைவராக ஆகணும் அப்படின்னாக்கா ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டராக ப்ரொடக்ஷன் சைடில் போயிட்டு அந்த ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் வண்டிங்கில் ஓட்டிட்டு அப்புறம்தான் மறுபடியும் டிரைவிங்க்கு வரணும். இதுதான் எங்களுடைய ருட்டீன் ஒர்க். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஃபோர்க்லிஃப்ட்டுக்கு போகவே இல்லை, பஸ் கண்டக்டராக இருந்து டைரக்டாக டிரைவர் ஆயிட்டேன். எப்படி ஆயிட்டேனாக்கா, அப்போ வந்து டிராக்டருக்கு டிரைவருக்கு வந்து அங்கே இன்டர்வியூ வச்சாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் உள்ளவே இன்டர்வியூ வைக்கும்போது அந்த இன்டர்வியூவில் நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆனதும் டிராக்டர் டிரைவராக வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து டிராக்டர் ஓட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பஸ்ஸு, காரு, லாரி, ஜீப்பு இதெல்லாம். இந்த மாதிரி தான் வந்து நான் டிரைவர் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் 23 வருஷமா. மெக்கானிக்கு, பஸ் கண்டக்டர், டிராக்டர் டிரைவர், அப்புறம் டிரைவர், இப்படி வந்து என்னுடைய லைஃப் வந்து 23 வருஷமா அங்கே HPF-ல தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்தேன்.
1: எனக்கு இடையில ஒரு சந்தேகம் சார், HPF பஸ் நான் பாத்திருக்கேன், ஸ்டாஃப் கூட்டிட்டு வரும்போது பாத்திருக்கேன், இந்த பஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு, ரெட் அண்ட்
0: சில்வர் கிரே,
1: எஸ் அந்த பஸ் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. டிராக்டர் என்ன பர்பஸ்க்காக சார் இது பண்ணுவாங்க?
0: டிராக்டர் எதுக்குன்ட்டு யோசனை பண்றீங்க
1: எஸ்
0: இல்லீங்களா? ட்ரெய்லர் இருக்கும் அங்க, மெட்டீரியலை ஷோரூமுக்கு கொண்டு போறதுக்கு, இந்த ஜம்பர்ஸ் அங்க இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, ஃபேக்டரியில் கொண்டாந்து தரணும் ஜம்பர்ஸுங்க, அதை கட் பண்ணி தான் ஃபிலிம் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு, அப்புறம் கேன்டீன் வேஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கு, அப்புறம் ஃபிலிம் இதுங்கெல்லாம் வேஸ்டேஜ் ஆகும், அதெல்லாம் வந்து கொண்டு போய் எரிக்கணும், நிறைய பர்பஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ண, கோடவுன்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்து டிராக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: இந்த மாதிரி டிராக்டர் எத்தனை இருந்துச்சு, எத்தனை பேர் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க?
0: ஒரே டிராக்டர் தான்.
1: சோ ஆல் இன் ஆல்
0: ஆமா,
1: வொர்க் ஃப்ளோ எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்.
0: இருக்கும்.
1: ஓகே சார், அப்போ உங்களுக்கான ஓய்வு அப்படிங்கிற
0: ஓய்வு இருக்கு. என் டிராக்டர் கொண்டு போய் நிறுத்திட்டாக்க கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், பேப்பர் படிப்பேன், இல்ல புக்ஸ் லைப்ரரியில இருந்து புக்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அந்த வேலை எப்போ பினிஷ் ஆகுதோ அப்ப கொண்டாந்து நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துருவேன்.
1: ஓகே சார், அப்பவும் சொன்னீங்க பார்த்தீங்களா, படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்ட்டு, ரொம்ப நல்ல விஷயம் சார். நிறைய கெயின் பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான நேரமாக அதை நீங்கள் மாற்றிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமாக ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8.

0: மீண்டும் ஒருமுறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் உதகை HPF நிறுவனத்தில் பணியாற்றி பணி விருப்ப ஓய்வு பெற்ற எம் சதாசிவன் அவர்களுடன் பணி மற்றும் வாழ்க்கை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததா உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிற விஷயம், HPF-ல பிலிம்ஸ் தான் தயார் பண்ணாங்களா, இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் வந்து தயார் பண்ணாங்க, ஒரு ஃபேக்டரி அப்படிங்கறது எதுக்காக அங்க இருந்தது?
1: இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ்ல வந்து சினி பிலிம் தயார் பண்ணாங்க, எக்ஸ்ரே பிலிம் வந்து தயார் பண்ணாங்க. இந்த மாதிரி HPF வந்து உலக தரத்தில் 6வது பிலிம் தொழிற்சாலையாக வந்து இருந்தது. இந்தியன் ஃபியூச்சர் பிலிம் பெரிய தொழிற்சாலையாக இருந்தது. HPF-இல் பிளாக் ஒயிட் அண்ட் சினி பாசிட்டிவ் பிலிம், கலர் சினி பாசிட்டிவ் மற்றும் சினி சவுண்ட் நெகட்டிவ், 35mm அண்ட் 16mm டாக்குமெண்ட்ரி பிலிம்ங்க கல்விக்கு தேவையான பிலிம்கள் இங்கே வந்து தயார் செஞ்சாங்க. இதே போல சென்னை அம்பத்தூர்ல அங்கேயும் வந்து ப்ராடக்ட் பண்றதுக்காக அங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சாங்க HPF தான். அது இல்லாத இங்க வந்து மாற்று திறனாளிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, கண்ணெல்லாம் தெரியாதவங்க எல்லாம் நம்ம சகோதரர் தான், அவங்க உடல் ஊனமே தவிர நம்மளை விட அவங்க ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க.
0: இடையில குறுக்கிட்டு இருக்க மன்னிக்கணும், இதே நிகழ்ச்சியில ஒரு மேடம் வந்து பேசினாங்க, அவங்க அப்பா HPF ஒர்க் பண்ணிருக்காரு, அவருக்கு வேலை டார்க் ரூம்ல பினிஷிங் வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மெனி இயர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, எந்த லைட்டும் இருக்காது, டார்க் ரூம்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்களை பணியமர்த்தப்பட்டிருக்காங்க.
1: ஆமா, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த டார்க் ரூம்ல தான் அவங்கள வந்து ஒர்க் பண்ண வச்சிட்டு இருந்தாங்க. 1978 குடியரசுத் தலைவரிடமிருந்து விருது, இந்த மாற்றுத்திறனாளிகள் இங்க அதிகம் பேர் வேலை செய்யறதுனால 1978 குடியரசுத் தலைவரிடமிருந்து HPF-க்கு வந்து விருது கிடைச்சது. அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க.
0: நிச்சயமாக நல்ல முன்னெடுப்பு இல்லைங்களா சார், அதாவது ஒரு மனிதனுக்கான தன்னம்பிக்கையை வந்து இந்த இடம் விதைச்சிருக்கு. உங்களுடைய விஷன்ல ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா உங்களுக்கான விஷன்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் சார் அது.
1: 1980 மாநில விருது, 1989 மறுபடியும் குடியரசு தலைவரிடமும், 1981 மாற்றுத்திறனாளிகளுக்கான விருதும், 1984 தேசிய பாதுகாப்பு விருதும், 83 தேசிய விருது இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி எவ்வளோ ஒரு நல்ல கம்பெனி, எவ்வளோ தொழில்களில் முன்னேற்றம் இது பண்ணது, இதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அது மட்டும் இல்லைங்க, பழங்குடியினர் இருக்கு, தோடாசு, இருளாசு, பனியாசு, குறும்பாசு, கோத்தாசு, இந்த பழங்குடியினருக்கும் இங்க வந்து முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல,

0: நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து என்னன்னாக்கா மிஷினரிஸ் இது இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, சப்போஸ் முடிய அளவுக்கு வந்து கிராக் விட்டுருக்கலாம், மிஷின் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக அந்த ஃபிலிம் தயார் பண்றதுக்கு அந்த நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணாங்க. அது வந்து இப்போ என்னன்னாக்கா இன்னொன்று நாளடைவுல வந்து டிஜிட்டல் உலகமா மாறிட்டு வருது, உலகமே டிஜிட்டல்ல வந்து மாறிட்டு வருது. இப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் ஃபிலிம் வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். ஆனா அடுத்த கம்பெனி கோடாக்கு டியூபான் இந்த மாதிரி ஃபிலிம் தொழிற்சாலைகள் ஃபாரின்ல இருந்துச்சு இல்லைங்களா, அவங்க இங்க இறக்குமதி பண்ணி ஃபிலிமை வந்து கம்மி விலைக்கு வித்தானுங்க. நம்ம ஃபிலிம் 120 ரூபாய்க்கு விக்குதுன்னா அவங்க ஃபிலிம் வந்து 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு இப்படி கொடுத்தாங்க. அப்போ நம்ம அவங்களுடைய ரேட்டுக்கு போய் கம்மியா விக்கணும்னாக்கா 10 பைசா இருந்தாலும் கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் வரணும். அப்போ நம்ம ஃபிலிம் வாங்குவாங்களா அவங்க ஃபிலிம் வாங்குவாங்களா?
1: விலை குறைவு எங்க கிடைக்குது அங்கதான்
0: அதைத்தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கு, இந்த நலிவடைறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆச்சுங்களா. ரெண்டாவது டிஜிட்டல், இப்போ ஃபிலிம் வாங்கி அதை கேமராவில் போட்டு படம் பிடிச்சி வாஷ் பண்ணி பிரிண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 300-400 ரூபாய் செலவாகும். இப்போ டிஜிட்டல்ல வந்து செல்லுலயே எடுத்துறான், போட்டோ கொண்டு போய் கொடுக்கறான், பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றான், எது ஈஸியா இருக்குது? செல்லு எல்லாம் இருக்கு, எடுக்கிறது ஈஸியாயிருது. இந்த மாதிரி வந்து புது புது டெக்னாலஜி வர்றதுனால தான் இந்த கம்பெனி வந்து நலிவடைறதுக்கு இன்னொரு காரணமும். இந்த தொழிற்சாலை வந்து சிக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. சிக்கு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்ச பிறகு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சிருச்சு, வருத்தமாகவும் தான் இருக்குது. நலிவடைகிறதுக்கு ஒரு காரணமும் இந்த விலைவாசி, ரெண்டாவது டிஜிட்டல், மூணாவது என்னன்னாக்கா நிறைய செலவுகள் வந்து அதாவது மூலப்பொருட்களுடைய விலை அதிகமாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கே சில்வர் நைட்ரேட் பிளான்ட் இருந்துச்சு, 1 கிராம் சில்வர் வந்து 5 ரூபாய் 40 பைசாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் வந்து பார் கணக்கில் தான், கிலோ கணக்கில் தான் போலீஸினுடைய பாதுகாப்போட வந்து இங்கே சில்வர் இறங்கும். அப்போ சில்வருடைய இது விலை 1 கிராம் வந்து 5 ரூபாய் 40 பைசா. இன்னைக்கு என்ன விற்குதுங்க?
1: 240-250
0: அப்போ விலை வந்து எத்தனையோ மடங்கு உயர்ந்துருச்சு. அந்த மாதிரி உயர்ந்து போனதுனால எல்லா சைடும் எல்லா வழியிலையும் பொருட்கள் வந்து விலை உயர்ந்து உயர்ந்து ஒவ்வொரு கெமிக்கலும் அந்த அளவுக்கு விலைங்க. அப்படி இருக்கும்போது அதனால அதுவும் ஒரு காரணம்.
1: நமக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா டிரான்ஸ்போர்டேஷன், ஏதாவது ஹில் ஏரியாங்கிறனால டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதும் வந்து விலை உயர்வுக்கு ஒரு இன்னொரு காரணமாக கூட சொல்லலாம்.
0: இருக்கு இருக்குங்க, அதுவும் ஒரு காரணம்.
1: ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணங்களாக அமைஞ்சது.
0: ஆமாங்க, இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் வந்து விருப்ப ஓய்வு ஊதியத்தில் அமைச்சிட்டாங்க. நான் அங்கே கம்பெனியில் இருக்கும்போது என்னுடைய குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சேன். என் பெரிய பையனும் சரி பொண்ணும் சரி டிகிரி எம்பிஏ வரையிலும் படித்தாங்க, பொண்ணு வந்து பிஏ முடித்தா, இந்த மாதிரி படிக்க வச்சேன் நல்லா. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
1: நிச்சயமாக நிச்சயமாக. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு பாடலுக்கான இடைவேளை, பாடலை தொடர்ந்து இணைவோம். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவா சதாசிவன் அவர்கள் நம்மளோட என்ன அனுபவங்கள் பகிர்ந்துக்க போறாரு அப்படிங்கறத கேட்கலாம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் திருமணம். திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில முழுமை அடையிறா அப்படின்னு சொல்லாங்களா. சோ உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லுங்க.
1: எனக்கு திருமணம் வந்து 1977 நடந்ததுங்க.
0: வேலை கிடைச்ச உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே?
1: இல்ல, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால. நான் 1979 தான் இந்த வேலையில ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னால வந்து காஸ்மிக் ரேஸ் லெபார்டரி, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அதுல வந்து டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அது அப்படியே இருந்துட்டு அப்புறம் நான் இங்க வந்து இன்டர்வியூக்கு ஜாயின் பண்ண எல்லாம் பண்ண 77 எனக்கு திருமணம் முடிஞ்சது. 79 தான் இங்க கம்பெனியில ஜாயின் பண்ணேன்.
0: உங்களுடைய துணைவியார் அவங்க என்ன பண்றாங்க?
1: என்னுடைய துணைவியார் வந்து என்னுடைய மாமா மகத்தான், எங்க அம்மாவுடைய தம்பி பொண்ணு. அவங்க வந்து பெங்களூர், நான் வந்து ஊட்டி. இங்க வந்து கட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 49 வருஷம் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. எங்க வாழ்க்கை வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசில தான் நாங்க இன்னும் போயிட்டு இருக்கோம். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க தப்புனாக்கா சின்ன சின்ன ஃபேமிலி மேட்டர் இல்லைங்களா, மனஸ்தாபங்கள் இதுவரையிலும் வந்தது இல்லை
0: சார். எப்படி சொல்றதுன்னா, குடும்பத்துல வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நடிக்கிறவங்கிறதான் சார். சண்டைகளும் வரணுங்க சார். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கு. நீங்க நினைக்கிறது வந்து நான் நினைக்கிற அவசியம் கிடையாது. கருத்து வேறுபாடுங்கிறது அதுல தானே சார் வருது. அதை பேசி தீர்த்துக்கணும், அவ்வளவுதான்.
1: வேற அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
0: ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை தான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பரஸ்பர அன்பு புரிதல் இது
1: உண்டு உண்டு.
0: உங்க பசங்களை பத்தி சொல்லுங்க சார்.
1: என்னுடைய பையன் வந்து பெரியவன் வந்து விக்னேஸ்வரன். இப்ப வந்து அவன் பிளாக் தண்டர் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து சேஃப்டி ஆபீசரா இருக்கான்.
0: சரிங்க சார்.
1: ரெண்டாவது பையன் செந்தில் குமார்ன்ட்டு ஐடிஐ படிக்கிறானா, ஐடிஐல சேர்த்து விட்டாச்சு. அதுல வந்து வெல்டரா இருந்தான். வெல்டரா இது பண்ணிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் கலெக்டரேட்ல அங்க வந்து ஒரு 7-8 வருஷம் வேலை செஞ்சான். அதுக்கு முன்னால பி

0: பிஐல வந்து அங்க 15 வருஷம் வேலை செஞ்சான், ஆனா கன்ஃபார்ம் ஆகல. இப்போ வந்து ஆட்டோ வந்து ஓட்டிட்டு இருக்கான், சொந்த ஆட்டோ. ரொம்ப நல்ல பையன், 300 ரூபாய் கிடைக்குதா, 500 ரூபாய் கிடைக்குதா, 1000 ரூபாய் கிடைக்குதா, கொண்டு வந்து ஏன்ட்டு தான் கொடுப்பான். அவன் ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் போட்டு தான் வாங்கினான். அந்த கடனை வந்து கட்டிக்கிட்டே வரான், எவ்ரி மந்த்து அந்த டியூ கட்டிட்டு வரான். இதெல்லாம் வந்து எனக்கு அவனை பத்தி ரொம்ப பெருமையா தான் இருக்கு. என் பொண்ணும் அப்படித்தான், இன்னைக்கு திருவண்ணாமலையில கட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்ன இல்லைங்களா. கல்வி அவங்கவுங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கிட்டாங்க,
1: உண்மையா இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் இருந்தாலுமே நமக்கு போதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி நீங்க படிக்க மாட்டீங்க. ஸோ வாழ்க்கையோட ஒரு கோல் என்ன, படிக்கிறது அப்படிங்கிறது நாலேஜை தாண்டியும் ஒரு நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும், நல்ல ஒரு ஏர்னிங் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது. அந்த ஒரு லிமிட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே ரைட், இதோட போதும், நம்ம லைஃபை பார்க்க ஆரம்பிச்சலாம் அப்படிதான் நமக்கு தோணுங்களா.
0: ஆமாங்க.
1: ஓகே சார்.
2: இதுவரை உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி பணி விருப்ப ஓய்வு பெற்ற எம் சதாசிவன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணி அனுபவங்கள் குறித்த நேர்முகத்தின் 2nd பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வாரம் வியாழக்கிழமை மதியம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நேர்களே, வணக்கம். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், நடுவட்டம், கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, தொண்டமுதூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், குன்னூர் AWS, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலையை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில்

0: இந்தியாவின் அட்டானுதாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியாஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம எந்த தலைப்புல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதன் அறிகுறிகள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து மருத்துவர் ஹரிணி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம்.
2: நமஸ்காரம்
1: மேம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து இப்போ பிறந்ததுலேருந்து முதல்ல அவங்கள வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த நாள்லேருந்து அவங்கள வந்து எப்படி பாதுகாக்கணும் மேம்? முக்கியமாக அந்த ஒரு சில நாட்கள், அந்த ஏர்லி 10 டேஸ், அதிலலாம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம பாட்டி தாத்தாங்களாம் ஒரு முறையாக செஞ்சுட்டு வருவாங்க, அது எல்லாமே வந்து குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு 3வது இல்லை 4வது நாளில் இருந்து கையில் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நார்மல் டெலிவரினா. வீட்டில் எஸ்பெஷலி ஊட்டி ஏரியாலலாம் முதல் முக்கியமானது வந்து குழந்தைய வந்து வார்மாக வச்சுக்கணும். எப்படின்னா மல்டிப்புள் லேயர்ஸ், ஒரு பெரிய இந்த பெட் மாதிரி போடாமல் ஒரு சின்ன 2-3 க்ளோத்ஸ் வந்து தனித்தனியாக லேயர் பண்ணி வைக்கணும். காட்டன் இஸ் த பெஸ்ட். ஸோ நம்ம ப்ளஸ் சாக்ஸ், தொப்பி, கையில் கிளவ்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாப்பா வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது வந்து தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து தாய்ப்பாலில் தவிர வேறு எதுவுமே கொடுக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து மல்டி விட்டமின் ட்ராப்ஸும் வைட்டமின் டி ட்ராப்ஸ் மட்டும்தான் பிறக்கும் போது கொடுப்பாங்க. அதை தவிர தாய்ப்பாலும் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஹனி கொடுக்குற பழக்கம் இருக்கும், இல்லை டீ நிறைய ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்கன்னா குழந்தைக்கு கிரைப் வாட்டர் கொடுப்பாங்க, இல்லை வசம்பு தேய்ப்பாங்க. இது எதுவுமே பண்ணக்கூடாது. இது ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த சின்ன குழந்தைக்கு ஆபத்துக்குறையான ஒரு திங்ஸ், அதனால் எல்லாமே அவாய்ட் பண்ணும். இன்கேஸ் அவங்க டாக்டரே ஒரு ஃபார்முலா ஃபீட் சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஃபார்முலா பால் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் வந்து எவ்வளோ ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹைஜீனிக்காக கொடுக்கணும். அதுவும் வந்து பாலாடையில் கொடுக்குறது தான் பெஸ்ட். பாட்டில் ஃபீடிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். 6 வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. 2வது குளிக்க வைக்கிறது பற்றி அன்றைக்கு பேர் கேட்பாங்க. அது இமீடியட்டாக ஒரு வாரம் வரைக்கும் இந்த குளிரில் நாட் நெசசரி. பாப்பா வந்து பிறந்த உடனே தொடச்சி தருவாங்க, அது ஒரு வார்ம் டவலில் தொடச்சி ட்ரையாக வச்சுருந்தா போதும் பார்ப்பாங்க. ப்ளஸ் டைப்பர் போடுறோன்னா டைப்பர் வெட் ஆகுது இல்லை மோஷன் போகிறாங்கன்னா உடனே க்ளீன் பண்ணும், ரொம்ப நேரம் அப்படி வச்சிருக்கூடாது, டைப்பர் ரேஷ் வரும், அதுக்கப்புறம் குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போது இமீடியட்டாக இந்த ஆயில் மசாஜ்ன்ட்டு ரொம்ப விகரஸாக பண்ணக்கூடாது, ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து ஒரு குழந்தைய வந்து ஏப்போ வர வரைக்கும் தட்டணும். இதெல்லாம் பேசிக்காக அம்மாக்களுக்கு வந்து ஃபீடிங் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து மித்த கொடுக்குறவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தட் இஸ் த பெஸ்ட்.
1: ஓகே மேம், இப்போ வந்து 6 வரைக்கும் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைய வந்து குளிப்பாட்டுறது வந்து இப்போது ஊட்டி போன்ற இடங்களில் வந்து ரொம்ப அவசியம் இல்லை, ஒரு 10 டேஸ்க்குன்னு சொன்னீங்க. அப்போ எத்தனை நாளைக்கு அப்புறமா வந்து குளிக்க வைக்கலாம், நீலகிரி மாவட்டம் சொல்லுங்கள், அதே மாதிரி நார்மலான பிளேஸ்லையும்.
2: நார்மலாகவே நம்ம 1 வீக் கழிச்சு குளிக்க வைக்கலாம். ஒரு நார்மல் வெயிட் குழந்த

0: அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மல் வெயிட் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நார்மலான வெயிட்ல தான் இருக்காங்களா, சரியா வளர்றாங்களா அப்படின்னு வந்து நம்ம எப்படி நம்ம மானிட்டர் பண்ணலாம் மேம்? கரெக்ட், நார்மல் வெயிட் அப்படின்றது கரெக்டாக என்ன?
1: பிறக்கும் போது நார்மல் வெயிட்டுன்னு சொல்றது வந்து 2.5 to 3.5 kilograms. லோ பர்த் வெயிட் ப்ரீட்டம் எதுனாலுமே வந்து டாக்டர் பிறந்த உடனே அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்குது, அதுக்குன்னு என்ன டிஃப்ரெண்ட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை வந்து மோஸ்ட் அந்த வெயிட் கெயின் வந்து மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட் மந்தில் தான் ரேப்பிடாக க்ரோ ஆகும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 30 gram ஆச்சு குழந்தை ஏறணும் நார்மலாக, 20 to 30 gramsனா ஓகே. ஸோ அது நார்மலாக குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு 10 நாளைக்கு வெயிட் கம்மியாகிட்டு தான் வரும், அது 10 நாள் கழித்து தான் ஏறும். ஸோ அந்த ரெகுலர் அந்த ஃபிசியாலஜியாக நார்மலாக எப்படி பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணாங்கனாவே கரெக்ட் தான். இன்கேஸ் அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எப்படினாலுமே அவங்க ரிவ்யூ 1 week கண்டிப்பாக வந்து காமிப்பாங்க, ப்ளஸ் வேக்சினேஷன்ஸ்லாம் ரெகுலராக வந்து காமிப்பாங்க, அதில் டாக்டர்ஸ் கண்டிப்பாக அவங்க வெயிட்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க.
0: ஓகே மேம், இப்போ வந்து பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியே பார்க்கலாம் மேம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 days வந்து ஒரு காய்ச்சல் வருது, இல்லைனா வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து தெரிய வந்தது அப்படின்னா அவங்க வந்து எப்போ மருத்துவர் அணுகணும், அதே மாதிரி எப்படி அவங்க வந்து மருத்துவர் அணுக முடியாத சமயத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் முன்னுதவி பண்ணலாம்?
1: பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து எதுனாலுமே கூட்டிகிட்டு வந்துடணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஃபீவர் வர்றது ரொம்ப ரேர், அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு வரும்னா ஒழுங்காக பால் குடிக்க மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி தூங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப சட்டில் சைன்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. அதுவும் நம்மளுக்கு எப்படி சளி இருமல் மாதிரி வர்றது அவங்களுக்கு அவ்வளோ சிம்பிளாக வராது, வந்துச்சுன்னா ரத்தத்திலே வந்து இன்ஃபெக்ஷன் வர அளவுக்கு தான் வரும். ஸோ எதுவுமே குழந்தை வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு தான் பெஸ்ட் தெரியும், அவங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குதுன்னு தோணினாலுமே உடனே கூட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கு நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அளவுக்கு வெயிட் பண்ணக்கூடாது, வீட்டில் வார்மாக வச்சுக்கணும், குழந்தைய வந்து உடனே கூட்டிகிட்டு வைக்கணும், கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஃபீட் பண்ணணும்.
0: ஓகே மேம், இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பச்சிளம் குழந்தைகள் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு மெச்சூர்டான குழந்தையாக இருக்கும் போது, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சளி இருமல் காய்ச்சலெல்லாம் ஏற்பட்டால் அது மோஸ்ட்டாக மருத்துவரை வந்து கூட்டிகிட்டு வரமாட்டாங்க, வீட்டு மருத்துவம் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி காய்ச்சல் சளியெல்லாம் தன்னால் சரியாயிடும்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சிவியர் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும், அதே மாதிரி இப்போது அதுவே வந்து இப்போ நிமோனியா அந்த மாதிரி தீவிரம் அடையுதா இல்லையான்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி தடுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: குழந்தைங்க வந்து முதல் 2 நாள் ஒரு பெரிய குழந்தைங்க வெயிட்லாம் நல்லா இருக்கவங்களுக்கு அப்படின்னா 2 நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிராண்டட் அவங்களுக்கு வந்து இந்த தீவிரமான அந்த சயின்ஸ் எதுவும் இல்லை, அதை பற்றி நான் மேற்கொண்டு சொல்கிறேன். நம்ம அந்த 2 நாள் என்ன பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாராசிட்டமால், குழந்தையோட வெயிட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு ஏற்கனவே டாக்டர் கேட்டுக்கணும், ஏன்னா பெரியவங்க மாதிரி இல்லை, கேட்டுக்கிட்டு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா அந்த டோஸ் ஆஃப் பாராசிட்டமால் கொடுக்கணும். அது கொடுத்தும் குறையில அப்படின்னா இருத்தினி வச்சு கொஞ்சம் தொடச்சி விடணும், ஹைட்ரேட் பண்ணணும், நிறைய தண்ணி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, அவங்களால ஆப்பிடைட் இருக்காது, அது அவ்வளோ வரிசம் கிடையாது, ஆனால் கஞ்சி தண்ணி ORS இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள்லாம் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்கணும். அந்த 2 நாள் கழிச்சும் அவங்களுக்கு வந்து ஃபீவர் நிற்கலைன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். இல்லை எப்போனாலுமே இந்த ஃபாலோயிங் சயின்ஸ் என்னமாச்சு இருந்துச்சுன்னா உடனே கூட்டிகிட்டு வரணும். அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தான் அவங்களோட பேஸ்லைன். ஸோ அவங்க வந்து விளையாடாமல் படுத்துட்ருக்காங்கனாவே அது ஒரு என்ன கண்டிப்பாக போய் காமிக்கணுங்கிற ஒரு விஷயந்தான். நார்மல் வைரல் ஃபீவர்னால் ஜுரம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரி தூங்கியிருப்பாங்க, இல்லை ஜுரம் விட்ட உடனே அவங்க வந்து எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, தட்ஸ் அ குட் சைன். பட் ஆனால் ஜுரம் இல்லாத போது ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து முன்னாடி வலி போகிறது அப் நார்மலாக இருக்காங்க, பேசுறதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை வாய் கை எல்லாமே வந்து ப்ளூ கலர் ஆகுது, இல்லை அவங்களுக்கு பார்த்தாலே மூச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி எது இருந்தாலுமே உடனே கூட்டிகிட்டு வரணும். எப்போ இத்தனை நாள் தான் வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது.
0: ஓகே மேம், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம், நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த

நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஹரிணி நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம வந்து பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கனத்தில் முத்தமிட்டால் திரைப்பட்டிருக்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி கேட்டுட்டே இருக்கீங்க. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில டாக்டர் ஹருணி நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். அண்ட் அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அறிகுறிகள் சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் பற்றி பேசிகிட்டே இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து நார்மலாகவே இப்போ வந்து காய்ச்சல் ஏற்படும். அதே மாதிரி இப்போ இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் என்ன பண்ணணும் மேம், அதை பற்றி சொல்லுங்க.
1: ஸ்டமக் பெயின்,
0: ஸ்டமக் பெயின், லூஸ் மோஷன்.
1: ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட் காமன்லி ஒரு வைரல் காய்ச்சல், வைரல் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன்லாம் போகுது. அது வந்து ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே ட்ரீட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வீட்டில் ஓஆர்எஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அரிசி கஞ்சி இருக்குல்ல, நம்ம அரிசி கொதிக்க வைக்கிறதுக்கு அந்த தண்ணி எடுத்து அதில் வந்து உப்பு சக்கரை போட்டு குழந்தைங்க கொடுக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தரையும் லூஸ் மோஷன் போகும்போது ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு ஸ்பூன் வச்சு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஓஆர்எஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து WHO ORS பேக்கெட் விற்பாங்க, ஃபார்மசிலேயோ இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கிடைக்கும். அதான் பெஸ்ட் ORS. அது குழந்தைங்களுக்கு தேவையான அளவு உப்பு எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து தேவைப்பட்ட கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். இந்த பாட்டிலில் டெட்ரா பேக் ORS அது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரூட்டி ட்ரிங்க், சுகர் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் அதனாலே வந்து லூஸ் மோஷன் அதிகமாகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி கலக்கணும்னா, ஒரு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஆறுன தண்ணியில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும். இது எக்ஸாக்டாக 1 லிட்டரில் தான் மிக்ஸ் பண்ணும், பாதி பாதி அந்த பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக வராது. மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு 24 மணி நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் லூஸ் மோஷன் போகும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய குழந்தைங்கன்னா 2-3 டம்ளர் எவ்வளோ குடிக்கிறாங்களோ. இதுதான் பெஸ்ட். நமக்கு வந்து அது நிப்பாட்டுக்காக மருந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு, ஏன்னா வந்து எந்த பாக்டீரியா வைரஸ் இருந்தாலுமே அதனால் வந்து உள்ள டாக்ஸின்ஸ் அப்படியே இருக்கக்கூடாது, வெளியே வர்றது ஓகே தான். நம்ம ஆனால் போகிற அந்த தண்ணி உப்பு எல்லாமே நம்ம வந்து திருப்பி குழந்தைங்க கொடுக்கணும் அது சரியாகிற வரைக்கும். எப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, கண்ணெல்லாம் உள்ள போகுது, வாய் வறண்டு போயிருக்கு, இல்லை வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, நம்ம ஓஆர்எஸ் கொடுத்தாலுமே எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஹாஸ்பிட்டல்லையும் இதே தான் கொடுப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஜிங்க் டேப்லெட், தட் ஜிங்க்கும் ORS மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டட் நார்மல் டைரியாவில். எந்த டைரியாவில் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது பெட்டர். ப்ளஸ் யூரின் எப்படி போகிறாங்க அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். யூரின் ரொம்ப கம்மியாக போகிறாங்க.

0: அதனால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து பச்சையம் குழந்தைகளுக்குன்னா இதை வந்து அது என்ன பண்ணலாம் மேம்? இப்போ ஒரு ரொம்ப நியூ பார்ன் பேபி ஒரு 1 மந்த்க்குள்ளே இருக்காங்க, 3 மந்த்ஸ்னால் அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தானா, இல்லை ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் மேம்?
0: கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும். அவங்க பச்சிளம் குழந்தைங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னாவே அது வந்து கண்டிப்பாக அது நம்ம டாக்டர் பார்த்து என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது தான். நிறைய குழந்தைங்களுக்கு முதல்ல மோஷன் போகிறது வந்து பிறந்தோடனே பச்சை கலரில், டார்க் பச்சை கலரில் போகும், பால் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் வந்து எல்லோ ஆகி அதுக்கப்புறம் நார்மல் சாலிட் எல்லோ மோஷனாக போகும். இந்த நடுவில் போகிற மோஷன் தான் ட்ரான்சிஷனல் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப நம்ம டைரியா மாதிரி அதிக அளவில் போகாது, கொஞ்சம் அளவில் தனியாக போகிறது அது நார்மல் தான். டவுட் இருந்துச்சுனா கண்டிப்பாக பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைங்க டாக்டர்கிட்ட வந்து காமிக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த டெங்கு, சிக்கன் குனியா, அதே மாதிரி இந்த பூச்சிக்கடி நோய்கள்கிட்ட இருந்தெல்லாம் குழந்தைகளை வந்து எப்படி காப்பாற்றணும், அது வந்து எந்த அளவுக்கு அவசியம் மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக இது அவசியம், ஏன்னா இது ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் நம்ம, ப்ளஸ் அது வந்து வந்துச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியராக வரும், லைஃப் த்ரெட்டனிங்காக வரும், எஸ்பெஷலி டெங்கு. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ பயந்துட்டுருக்கோம் அதை பற்றி. டெங்குக்குன்னா சர்டன் சீசன்ஸ் இருக்கும், அந்த சீசன்ஸில் எஸ்பெஷலி லைக் டெங்கு சீசனாக பரவப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி டெங்கு அதிகமாக அளவில் வருது அப்படின்னு. அப்போது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெங்கு கடிக்கிற அந்த மஸ்கிட்டோ வந்து எதில் வளரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குட்டி குட்டியாக பாட்ஸ் இல்லை டயர் அந்த மாதிரி வீட்டுக்கு சரௌண்டிங்கில் வச்சுருப்போம். மான்சூன் வரும், அது ஃபுல்லாக தண்ணி நிரம்பிட்டு அப்படியே வச்சுருப்போம், எம்டி பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் வைப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரெஷ் வாட்டர் அந்த இதில் தான் வந்து இந்த மஸ்கிட்டோ வளரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு, குழந்தைக்கு சுற்றி நெட் வைக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இருக்கிறது, அந்த லோஷன் அப்ளை பண்ணுறது சில பேருக்கு ஒத்துக்காது, ஸ்மெல் ஒத்துக்காது. ஸோ நெட் இருந்துச்சுன்னா தட்ஸ் அ பெஸ்ட். ப்ளஸ் நம்ம வந்து அந்த நிறைய வாட்டர் தேங்காமல் பார்த்துக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் காய்ச்சல் வருது, இப்போ டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சல் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டே இருக்கும், அவங்களே ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது செட்டில் ஆயிரும், அப்புறம் மறுபடியும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து எது என்ன காரணத்தினால வருது, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: குழந்தைங்க வந்து பிறக்கும் போது ஃபுல்லாக எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகிருக்காது. நம்ம வெளியே பிறந்து வெளியே வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு டஸ்ட்டு பாக்டீரியா எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ண தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அந்த சைல்ட்ஹுட், அந்த டைமில் தான் அவங்க வந்து ஓடுவாங்க, நிறைய பேர் கூட பேசுவாங்க, ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களுக்கு இருமல் காய்ச்சல் வரும், அதனால் அவங்களுக்கு காய்ச்சல் வரும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஒவ்வொருத்தரையும் இந்த காய்ச்சல் வரும்போது அவங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து டெவலப் ஆகும். அது ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் கோர்ஸ் தான், நிறைய ஜுரம் வர்றது. பட் எப்போ வந்தால் நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப இதுக்காக அட்மிஷன் நிறைய வாட்டி ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலில். அட்மிட் பண்ணி அவங்களுக்கு நிறைய வாட்டி இன்ஜெக்ஷன் மூலியமாக மருந்து நிறைய கொடுக்குறாங்க, இல்லை ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 5-10 நாள் வரைக்கும் அவங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது. ரொம்ப சிவியராக நிமோனியா சளி வருது, ஆக்சிஜன் தேவைப்படுற அளவுக்கு நிறைய அடிக்கடி வருது, இல்லை 2 காலத்துலேருந்தும் இன்ஃபெக்ஷன் அடிக்கடியாக வருது, இல்லை நார்மலாக இன்ஃபெக்ஷன் வராத இடத்துல வருது, ஃபார் எக்ஸாம்பிள் போன் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். இதெல்லாம் வந்துருந்ததுனா எதுக்கு இந்த மாதிரி வருது, அவங்க எதிர்ப்பு சக்தியில் வேறு என்மாச்சு இன்ஹெரிட்டாக என்மாச்சு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு மேல்கொண்டு பார்க்கணும்.
1: ஓகே மேம், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஸ்துமா அப்படின்றது குழந்தைகளுக்கு வந்து வருமா? இப்போ நார்மலாக இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சளி தொல்லை, மூச்சு விட முடியல, அதுக்கும் இப்போ ஆஸ்துமா அறிகுறி இருக்குது அப்படின்னு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அண்ட் குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வருமா மேம்?
0: வரலாம். ஆஸ்துமாங்கிறது என்னென்னா, நம்மளோட மூச்சுக்குழாய் இருக்குல்ல, அந்த மூச்சுக்குழாய் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாயோட அந்த ஃபர் இல்லாட்டி ஸ்மோக் இல்லாட்டி ஓடினாலோ, இந்த மாதிரி ட்ரிகர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மூச்சுக்குழாய் வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சளினாலேயோ வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்னாலேயே அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு தான் இது கண்டிப்பாக ஆஸ்துமாங்கிறத வந்து டேர்ம் பண்ணும். ஏன்னா சின்ன ஒரு 5 வயது கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து

0: நார்மலாகவே சளி பிடிச்சா அந்த மாதிரி வந்து இருக ஆரம்பிக்கும். அதுக்கும் ஆஸ்துமாவுக்கும் நம்மளுக்கு பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் பெருசாக வளர வளர 6 to 11 years வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு வந்து வீசிங் ஆகுது, மூச்சு வாங்குது, ஏதாச்சும் ஸ்மோக் பட்டாலோ திடீர்னு அந்த ட்ரிகர் ஆனாலும் ஆகுது. அப்படின்னா அவங்களே வந்து ஃபர்தராக ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு யாருக்காச்சும் இருக்குது, ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே அது இருக்க வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஆஸ்துமா இப்போ குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருத்துவ முறைகள் அப்படின்னா எப்படி? ஏன்னா பெரியவங்களுக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்றப்போ அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: குழந்தைங்களுக்கும் இன்ஹேலர்ஸ் தான். அது வராமல் அந்த ஒவ்வொரு எபிசோடும் வராமல் தடுக்கிறதுக்கு தனி இன்ஹேலர் இருக்கும். எபிசோட் வரும்போது அது கம்மி பண்ணுறதுக்கு இன்ஹேலர் தனியாக இருக்கும். குழந்தைங்கனால வாயில் வச்சு அது ப்ரெஸ் பண்ணி மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு தனியாக ஸ்பேஸர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பாங்க, அது வழியாக அவங்களுக்கு ஈஸியாக மாஸ்க் வச்சு அவங்களுக்கு வந்து இந்த இன்ஹேலர் கொடுக்கலாம். ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் அந்த இமீடியட்டாக ரொம்ப சிவியராக வருதுன்னா அது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்.
1: ஓகே மேம், இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி அப்படின்றது இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்றப்போ அது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆயின்மெண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து சில பேர் அவங்களே வீட்டில் வந்து பண்ணிப்பாங்க, இல்லைனா வந்து நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. ஒரு ஆயின்மெண்ட் அப்படின்றது பொதுவாக ஜென்ரலாக ஒரு ஆயின்மெண்ட்டுன்னு போடுவாங்க. ஸோ இப்போ பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி, அதே மாதிரி இப்போ இந்த அவங்களுக்கு டயாப்பர்னால வரக்கூடிய ரேஷஸ், அதெல்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம்? அதே மாதிரி இப்போ அலர்ஜி வந்து என்ன பண்ணலாம் மேம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அலர்ஜி நிறைய விதத்தில் ப்ரெசென்ட் ஆகலாம். ஒன்று ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம், இல்லாட்டி அடிக்கடி சளி இருமல் தும்மல் வந்துட்டுருக்கலாம், இல்லை கண்ணில் கண்ணில் தண்ணி அடிக்கடி வரலாம். அலர்ஜினாலேயுமே இந்த மூச்சு வாங்குறது அதெல்லாம் அது சிவியர் ஃபார்ம் வந்து ரொம்ப சிவியராக மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகலாம், வாயெலாம் வீங்கலாம். ஸோ என்ன அலர்ஜின்னு முதல்ல பார்க்கணும். அது ஒவ்வொருக்கும் தனித்தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸ்கின் அலர்ஜினா பெஸ்ட் நம்ம ஒரு ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது யூஸ் பண்ணுறது. இன் அடல்ட்ஸ் வந்து ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் குழந்தைங்க பச்சிளம் குழந்தைங்க இவங்களுக்கெலாம் அது அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு பேசிக் என்ன சொல்ல மாய்ச்சரைசர் இல்லை தேங்காய் எண்ணெய் அதே போட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அடிக்கடி தும்மல் இருமல் அதெல்லாம் வருதுன்னா அதுக்குன்னு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே இப்போது பிறந்த குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கணும், அந்த மாதிரி அவங்கள வந்து பராமரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? நோய் எதிர்ப்பு சக்தியை பொதுவாக அதிகரிக்கிறதுக்கு
0: நார்மலாகவே அது வந்து வளர குழந்தைங்களுக்கு வரக்கூடியது தான். நம்ம ஹெல்த்தியாக ஒரு சைல்டை வளர்த்துனோம்னாவே அவங்களுக்கு வந்து தேவைப்பட என்ன அவங்களுக்கு இம்யூனிட்டி வருமோ அதெல்லாம் வந்துடும். ஒன்று என்ன இன்ஷுர் பண்ணாலும் ஹெல்த்தியாக ஃபுட் கொடுக்கறது, எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது. ஹெல்தி ஃபுட்னால் நம்ம பிளேட்டில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸில் தோசை இல்லை டீ ரைஸ் மில்லட்ஸ் ஏதாச்சும் இருக்கணும், ப்ரோட்டீனில் என்னாச்சும் இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா சிக்கன் முட்டை இல்லைனா குழந்தைங்க பன்னீர் தால் அந்த மாதிரி. இது நம்ம அடல்ட்ஸ் என்ன சாப்பிட்றோமோ அப்படி தான் குழந்தைங்க சாப்பிட்டோம். இதில் இந்த மாதிரி ஈக்குவலாக சாப்பிட்டோம்னாவே அங்கே இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் இருக்கும். செகண்ட், அவங்க வெளியே போய் விளையாட விடணும், வீட்லேயே உட்காராமல் வெளியில் போய் விளையாண்டா தான் அவங்களுக்கு வந்து நிறைய வைரஸ் பேக்டீரியா கூட இன்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ தான் அவங்களோட எதிர்ப்பு சக்தி அதுக்கு எதிராக வந்து வேலை செய்ய ஆரம்பித்து அது பில்டப் ஆகும். இது ரெண்டும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டாவே அவங்க வந்து நல்லா வளருவாங்க.
1: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள், தடுப்பு முறைகள் பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருக்கோம். மருத்துவர் ஹரிணி அவர்களுடன் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊடி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நோய்கள், அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் பற்றி மருத்துவர் ஹரிணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து மிக முக்கியமானது இந்த தடுப்பூசி வந்து கரெக்டாக பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ கரெக்டாக

0: தடுப்பூசி அப்படின்றது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க டேட்ஸ். ஸோ அது சப்போஸ் மிஸ் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஓகே, நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஸ்கெட்யூல் ஆஃப் தடுப்பூசிகள் அது வந்து இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த நோய்கள் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான அளவு கூட சிவியராக வரலாம். அதை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னா வை நாட், அதான் கான்செப்ட். இது வந்து எஸ்பெஷலி அந்த முதல் 2 வருஷத்தில் தான் இருக்கிறதே அதிகமான ஊசிகள் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்தில் அந்த நோய்கள் வர்றது வந்து அதிகம், ஏன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக்குறதுனால. அதனால தான் அந்த டேட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட டைமில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் ஆச்சு எதை நம் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து தனியாக எந்தெந்த நாளில் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தனியாக அவங்களுக்கு குழந்தைக்குன்னு எழுதி கொடுப்பாங்க, அது போடணும். பட் கண்டிப்பாக அது மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சைடில் இருந்துமே அவங்க வந்து அது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து என்ஷோர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தடுப்பூசி போட்டிருக்கீங்களா, எல்லா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா இடத்துலையும் வந்து இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இது அவைலபிலிட்டிக்கான ஒரு இஷ்யூ கிடையாது, நீங்களே வந்து கண்டிப்பாக அந்த டைமுக்கு மிஸ் பண்ணாமல் போடணும்.
0: ஓகே மேம், இப்போ வந்து சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா ரீஷெட்யூல் பண்ணுவாங்களா, இல்லை அது ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கு வந்து தயங்கிட்டு போடாமல் இருந்தால் அது எந்த அளவுக்கு ரிஸ்க் மேம், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு குவெஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தடுப்பூசி இப்போ இந்த மந்த் போடணும் ஆனால் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 1 இயர் ஆகிடுச்சு இல்லைனா ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்?
1: கண்டிப்பாக ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. பீடியாட்ரிஷன் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்பெசிஃபிக்காக டேட் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லா எல்லா தடுப்பூசியுமே வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டா வைரஸ்க்குன்னு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, அது 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து போடக்கூடாதுன்ட்டே ஒரு இது இருக்குது. நான் அது அதுக்கு மேலே அந்த ரோட்டா வைரஸ் காஸ் பண்ணுற டைரியா வர்றது வந்து அவ்வளோ காமன் இல்லை, ப்ளஸ் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வேறு சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு. ஸோ அதை பொறுத்து எந்த மேக்ஸிமம் எவ்வளோ இப்போது இருக்கிற வருஷத்தில் என்னெல்லாம் போட முடியுமோ அதெல்லாமே வந்து போட்டுருவாங்க. வேறு என்ன கேட்டிருந்தீங்க?
0: இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸ் டிலே ஆயிடுச்சுன்னா, 1 இயர் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? இப்போ ரீஷெட்யூல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க, இப்போ ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்?
1: பீடியாட்ரிஷன் போய் பாருங்க, அவங்க வந்து இப்போ இந்த டைம்ல என்னெல்லாம் நம்ம போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் போட்டுடலாம்.
0: ஓகே மேம், இப்போ வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது இருக்குது, அதாவது அனிமீக்காக இருக்கிறது, அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து ஒபீஸாவும் இருக்காங்க, ரெண்டுமே வந்துருக்கு. இந்த குழந்தைகள் வந்து ஒபீஸாக இருக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து எப்படி தடுக்கலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவங்க வந்து வளரவும் செய்கிறாங்க, பெரியவங்க நம்மளுக்கு வந்து வளர்ப்பு இன்னும் இல்லை, நம்ம மேக்ஸிமம் வளர்ந்துட்டோம். குழந்தைங்களுக்கு அந்த வளர்ச்சிக்காக எக்ஸ்ட்ரா வந்து எனர்ஜியும் ப்ரோட்டீனும் தேவைப்படும். இதே இது நம்ம வந்து ரொம்ப ஜீலஸாக அவங்க வந்து அதிகமாக செல்லம் கொடுத்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அவங்க அதுக்கான பாதிப்புகள் லேட்டர் ஆன் ஸ்டேஜ், அவங்க வந்து அடோலசன்ட்ல அடல்ட் ஸ்டேஜில் வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாகும். நம்ம முதல்ல அனீமியா பற்றி பேசும். அனீமியாங்கிறது நம்ம வந்து ரத்தம் குறைவாக இருக்கிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது. குழந்தைக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏர்லியராக அவங்க வந்து மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, 8 to 9 மந்த்ஸ் அப்போவே மாட்டுப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கனாவே அது ஒரு ஹை ரிஸ்க் ஆஃப் அனீமியா. ஏன்னா மாட்டுப்பாலில் அயன் சத்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாப்பாடில் எல்லாமே வந்து வெரைட்டி இல்லாமல் வெறும் ரைஸ் மட்டும் கொடுக்குறாங்க, வெறும் பால் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன பாதிப்பாகலாம் குழந்தைக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க விட அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆயிடுவாங்க, மூச்சு வாங்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட வளர்ச்சியும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜன் கூட்டிகிட்டு போகிற ஒரு மாலிக்யூல். ஸோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் அவங்களோட செய்கிற வேலையுமே கஷ்டமாகும். அதோட அவங்க ஹைட்டு வளர்ச்சியோ இல்லை வெயிட்டு ஏறுறதோ வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது ஒன்று. இன்னொரு சைடில் நீங்கள் சொன்னீங்க ஒபீசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க

0: ஒரு அடல்ட்டாக இருந்துட்டு நம்ம வெயிட் அதிகமாகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிஎம்ஐ வந்து மோர் தென் 25 ஆகுது அப்படின்னா ஒரு 5 to 10 இயர்ஸில் என்னாகும் அப்படின்னா அவங்களோட வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் எல்லாமே வந்து ஃபால்ட்டி ஆகும். அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வர ஆரம்பிக்கும், பிபி அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இதனால் ஒரு இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரும், இல்லாட்டி அவங்களுக்கு சுகர்னால் கிட்னி பாதிப்பாகும், கண் பாதிப்பாகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இது குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஒபீஸ் ஆகிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அது எல்லாமே அப்படியே வந்து இன்னும் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். முன்னாடி 60 வயசில் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிக்கிறது, இவங்களுக்கு வந்து 30 இல்லை 40 வயசில் கூட பார்க்குறாங்க ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றது. இது இப்போ உங்களுக்கு தெரியாது, பட் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதிப்பாகுங்கிற மைண்டில் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா அவங்களே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸாக ஃபுட் கொடுக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த அனீமியா பற்றி சொன்னீங்க, அண்ட் அடுத்ததாக வந்து இப்போ வந்து குழந்தைகளுக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது வருமா மேம்? அதே மாதிரி இப்போ இந்த Type 1 Diabetes அப்படின்றது குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி தடுக்கலாம், அதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: Type 1 Diabetesங்கிறது நம்ம நார்மல் அடல்ட்டுக்கான சர்க்கரை நோயோட வேற டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து அவங்களோட மரபணத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்து இது வரக்கூடியது, இது நம்மளால் தடுக்க முடியாது. யாருக்கு அந்த மரபண பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து வரதான் செய்யும். பட் இது மோஸ்ட்லி குழந்தைங்க வயசுலேயே வர ஆரம்பிச்சிடும். முதல் எப்படி வரும்னா அவங்க ரொம்ப சிக்காக தான் வருவாங்க, வரும்போதே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட ரொம்ப சுகர் லெவல் அதிகமாகோட அப்படி தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, 1 மாதமாக அவங்களுக்கு வந்து தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்காங்க, யூரின் நிறைய போகிறாங்க, முன்னாடி நைட்டில் வந்து அவங்க வந்து யூரின் பெட்டில் பெட் வெட்டிங் பண்ண மாட்டாங்க, பட் இப்போ ரீசெண்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் க்ளூஸ் கொடுக்குறது, மேபி இவங்களுக்கு வந்து சுகர் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு ப்ளஸ் ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனோட ரொம்ப மூச்சு வாங்க கஷ்டத்தோட அப்படி தான் மோஸ்ட் காமன்லி வருவாங்க Type 1 Diabetesல. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் எனக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்சுலின் கொடுக்க அவங்களுக்கே வந்து தில் நோ இவங்களுக்கு எப்போ சீரியஸ் ஆகும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது.
1: ஓகே மேம், இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, மெடிசன் அப்படின்றது இருக்குங்களா, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு மேம் அதுக்கு?
0: அதுக்கு ஒன்லி ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின். நம்ம வந்து பெரியவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குற மாதிரி குழந்தைங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பேங்க்ரியாஸ் கொஞ்சம் இன்சுலின் ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து இன்ஜெக்ஷன் பென் மூலியமாக இல்லை சிரிஞ்ச் மூலியமாக கொடுக்கலாம். இப்போது ரீசெண்டாக வந்து கண்டினியூஸ் பம்ப் மாதிரி இருக்குது, ஸோ நம்மளோட ஸ்கின்லேயே வந்து சுகர் மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மானிட்டர் இருக்கும், அது செக் பண்ணி அதுவே வந்து எவ்வளோ இன்சுலின் கொடுக்கணுன்ட்டு அதுவே தானாக வந்து கொடுத்துரும். ஸோ தட்ஸ் அ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு.
1: ஸோ அது வந்து இன்பில்ட் மாதிரி நம்ம வந்து உடலில் பொருத்திக்கிற மாதிரிங்களா?
0: ஆமாம், அது ஒரு குட்டி வேரபிள் டிவைஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது வந்து நம்மளோட சாப்பாடு, அவங்களுக்கு ஃபுட் எஸ்பெஷலி ரொம்ப அவங்க ஸ்பெசிஃபிக் டயட் சொல்லுவாங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது ட்ரீட்மெண்ட் பர்சே.
1: ஓகே மேம், இப்போ வந்து நார்மலாக குழந்தைகள் வந்து இந்த இடை உயரம், ஏன்னா அவங்க வந்து வளர்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க, ஸோ அது வந்து எப்படி மானிட்டர் பண்ணலாம்? அதே மாதிரி இப்போ பச்சிளம் குழந்தைகள் இல்லாமல் இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு அடரசன்ட் ஏஜ் அவங்க ரீச் பண்ணுற வரைக்குமே கரெக்டாக இவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கா, இல்லைனா வந்து ரொம்ப அதிகமாக வளர்றாங்களா, ஒபீஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டறியலாம், அதை பற்றி கண்டறிஞ்சு அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்குமே இந்த அட்டை கொடுப்பாங்க, வேக்சின் கார்டு ப்ளஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு. அந்த அட்டையிலேயே வந்து க்ரோத் சார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டல் போகும்போதோ இல்லை நர்சஸ் ஒரு வேக்சினேஷன் போடும்போதோ இந்த மாதிரி என்னோடய க்ரோத் சார்ட்டில் அவங்க பிளாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ அவங்களோட வெயிட் ஹைட் எல்லாமே ஒவ்வொரு விசிட்லேயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த க்ரோத் சார்ட்டே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, அது வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும், இது கீழே இருந்துச்சுன்னா அப்டாமலுக்கு, மேலே இருந்துச்சுன்னா வந்து அப்டாமல் அப்படின்னு, அது வித்தின் 2 நார்மல் லைன்ஸ் இருந்துச்சுனாவே இட்ஸ் அ நார்மல் க்ரோத், அது ஈஸியாக அம்மா அப்பாவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.

0: பட் எவ்ரி பீடியாட்ரிக் விசிட்லேயும் தேல் அவங்களோட வெயிட் ஹைட்லாம் மானிட்டர் பண்ணி அப்புறம் அவங்களா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க.
1: ஓகே மேம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த வலிப்பு வந்து வருது, ஸோ அதுக்கான காரணம் என்ன? அண்ட் ஒரு டைம் வலிப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பூரா வருமா? அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் எதனால் வருது, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஸோ வலிப்புங்கிறது என்னென்னா, நம்மளோட பிரெயின் நார்மலாக வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வர்றது நார்மலாக வர்றதுனால தான் நம்ம எல்லா செயலும் செய்கிறோம். அது அப்நார்மலாக எல்லா இடத்துலேருந்தும் அட் அ டைம் பண்ண ஆரம்பிக்குதுன்னா அந்த டைமில் தான் வலிப்பு வரும். வெளிப்படியாக என்ன மாதிரி ஆகும்னா, குழந்தைங்க கை கால் வந்து இழுக்கலாம், இல்லை ரொம்ப டைட்டாக வச்சுக்கலாம், கண் வந்து ஒரு மேலே போகலாம், இல்லை ஒரு சைடாக பார்க்கலாம், இல்லை அவங்க வந்து சுயநல்வு இல்லாத மாதிரி தெரியும், அவங்க வந்து பேசினாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க நார்மலாக, இல்லை அவங்களுக்கு வந்து மூச்சு எடுக்காமல் அப்படியே நிற்கின மாதிரி இருக்கும், இல்லை நின்றுட்டு இருந்தாங்கன்னா உடனே கீழே விழுந்துருவாங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து வலிப்பு இருக்கலாம். நார்மலாக குழந்தைங்களுக்கு 5 வயசு வரைக்கும் ஜுரம் வந்தால் ஜுரத்தினாலே வந்து வலிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, முதல் நாள் ஜுரம் வந்த அன்னைக்கே வந்து வலிப்பு வரும், வந்துச்சுன்னா ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே நின்றும். இது வந்து நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது நான் இது ஒரு தடவை வந்துச்சுன்னா லைஃப் லாங் வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் எப்போ நம்ம வந்து யோசிக்கணும், இது நார்மலாக இல்லாமல் வேறு என்னமச்சு வலிப்பு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வலிப்புறது, தலை அடிபட்டு வலிப்புறது, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க தெரியாமல் அதனால அதுக்கப்புறம் வலிப்புறது, இல்லை ரொம்ப நேரமாக வலிப்பு வந்துட்டுருக்கு, லைக் 30 நிமிஷம் கழிச்சுமே வந்து நிற்க மாட்டேங்குது, இல்லை ஜுரம் இல்லாமல் வலிப்புறது, இல்லை அடிக்கடி வருது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எதனால் வருது அப்படின்ட்டு பார்க்கணும்.
1: ஓகே மேம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழந்தைங்களோட மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இவ்வளோ நேரம் உடல் நலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களோட மனநலத்தை எப்படி வந்து நம்ம பராமரிக்கணும்? அவங்க ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூபார்ன் சைல்டுலேருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பெற்றோரை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பார்த்துக்கணும் மேம்? பேசிக்காக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது மேம்?
0: ஒரு குழந்தை வந்து சுற்றி ஒரு ஹாப்பி லவ்விங் என்வாயர்மெண்ட் இருந்தாவே அவங்க வந்து நல்லா வளர்ந்துருவாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதான் பண்ணுன்ட்டு எதுவும் இல்லை. அவங்க வந்து ஒரு கோவமோ இல்லை எரிச்சலோ அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்லே ரொம்ப நாள் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நிறைய மனநிலையும் பாதிப்படும், உடல்நிலையும் பாதிப்பு ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பெற்றோராக நம்ம என்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ வந்து குழந்தைய ஒரு ஹாப்பி பபிளில் வச்சுருந்தா தட்ஸ் குட், அவங்க நல்லா வளருவாங்க. அப்புறம் திட்டுறது, நம்ம குழந்தைங்க திட்டி வந்து அவங்க கற்றுக்கிறது ரொம்ப கம்மி, இன்ஸ்டெட் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களே கற்றுக்க வைக்கிறது தட்ஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீட்டெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அவங்களுக்கு மனநிலை நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னு கிடையாது. இப்போது வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, ஸோ அவங்க வந்து அதில் என்ன பார்க்குறாங்க, என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை வந்து ஒரு ஹாப்பி பபிள் வச்சுட்டு அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் அவுட் சைடில். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து ஒரு ரொம்ப பயப்படுற மாதிரியோ இல்லை லைக் நெகட்டிவ் எமோஷன்ஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது பெட்டர்.
1: ஓகே மேம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழந்தைகளோட பராமரிப்பில் ஆரோக்கியத்துலேயுமே வந்து பெற்றோரோட பங்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைனா இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே குறிப்பாக பெற்றோர் வந்து இதை ஒன்று மிஸ் பண்ணிடுறாங்க இல்லைனா இதை வந்து இந்த ஒரு தப்பை பண்ணுறாங்க குழந்தைகளோட வளர்ப்பில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற ஒன்று, அண்ட் பட் இதை வந்து அடிக்கடி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க பெற்றோர் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
0: அப்படி நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பார்க்கல. நிறைய எல்லா பெட்ரோல்களும் ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிறாங்க குழந்தைங்கள. மேபி அவங்க மேபி அவங்களுக்கு வந்து லைக் யூ சார் நிறைய ஃபோன் கொடுக்கறது இல்லை டேப்லெட் பார்க்குறது தட் கேன் பி அவாய்டட். இன்னொன்று, அவங்க வெளியே போய் விளையாட விடுறது. நிறைய பேர் வந்து படி படின்ட்டு எஸ்பெஷலி அடலசன் ஸ்டேஜில் ஒரே ஒரு ரூமில் உட்காந்து படிக்க வைக்கிறாங்க,

0: ரொம்ப நேரம் படிக்க வைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹெல்தி அட் ஆல். அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கேம் சேர்த்து விடுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும். ஸ்டடீஸ் ஆல்சோ ஒன் பார்ட், தட் அது மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளாகட்டும் அதே மாதிரி குழந்தைகளாகட்டும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வந்து ஒரு ரெட் ஃபிளாக், அதாவது உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்றது வந்து என்னென்னலாம் இருக்குது மேம் இன்றைய காலகட்டத்தில்? அண்ட் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நோய்களுக்குமே வந்து மருத்துவம் அப்படின்றது இருக்குது, ஆனால் அது வந்து இப்போது இந்த ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன மாதிரியான நோய்கள் இப்போ வந்து இருக்குது மேம்?
0: ஸோ ஒன்று இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து வெளியிலேருந்து வர்றது, நம்மளுக்கு நிமோனியா ஆகட்டும் சரி இல்லை மூளைக்காய்ச்சல் ஆகட்டும் சரி, அது எதுனாலுமே வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான அளவு வரைக்கும் கொண்டு போகலாம். ரெண்டாவது வந்து அவங்க குழந்தைக்கே ஒரு பிரச்சனை இருக்குது பிறந்ததுலேருந்து. ஸோ கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஒழுங்காக இருக்காது இல்லை கிட்னி ஒழுங்காக இருக்காது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நிறைய காரணத்தினால உயிருக்கு ஆபத்தாகலாம். இல்லை உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது பட் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காகவே சில பிரச்சனைகள் இருக்குது, ரத்தத்தில் பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களால சாப்பிட்டா அது வந்து ஜீரணிக்க முடியல, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ் என்மாச்சு இருக்குன்னா அதனாலையும் உயிருக்கு ஆபத்தாகலாம். நம்ம எப்போ உடனே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நார்மலாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, கண்ணை திறந்து பேச மாட்டேங்குது, சொல்கிறது புரிய மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு ரொம்ப மூச்சு தண்டில்லாது, அவங்களால பேச முடியல இல்லை நடக்க முடியல, குழந்தை நார்மலாக என்ன பண்ணுமோ அது பண்ணாமல் இருக்குது, அது அப்படின்னாவே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும்.
1: ஓகே மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து குழந்தைகளோட வளர்ப்பில் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்டர்நெட் அதை யூஸ் பண்ணி நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் வீட்டு மருத்துவமும் பண்ணுறாங்க, இப்போ ஒரு மெடிசன் வந்து இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பண்ணலாம் மேம், எவ்வளோ தூரம் வரைக்கும் அது பண்ணலாம், அது வந்து எந்த அளவுக்கு ஒரு எல்லை மீறக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க?
0: இன்டர்நெட் இட்ஸ் அ வெரி பிக் ரிசோர்ஸ், நம்ம வந்து எல்லாருக்குமே ஒன்று கற்றுக்கலாம் இன்டர்நெட்லேருந்து. ஸோ பேரண்ட்ஸ்க்குனுமே நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது அவுட் தேர். பெஸ்ட் வே டு யூஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன இருக்குங்கிறத புரியறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர்கிட்ட போகிறீங்க அவங்களுக்கு இந்த நோய் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க மேல் கொண்டு போய் படிக்கலாம், அதை பற்றி புரியிருக்கலாம். ஆனால் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டோஸ் மாறும். ஒவ்வொரு இப்போ பாராசிட்டமாலே எடுத்துக்கோங்களேன், அது அதிகமான டோஸ் கொடுத்தா ரொம்ப இரிவர்சிபிள் கல்லீரல் வந்து டேமேஜ் ஆயிரும், எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. இது வந்து சின்ன விஷயம் ஆனால் இது வந்து ஈஸிலி அவாய்டபிள், இதனால தான் நம்ம வந்து நம்மளே ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ நானே வந்து குழந்தைங்க டாக்டராக இருந்துட்டு நான் வந்து பெரியவங்களுக்கு வந்து இது பண்ணுங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். ஸோ ஆஸ் அ லேமேன் இந்த மெடிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க வந்து குழந்தைக்கு அது பண்ணுறது டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர் போய் கேளுங்க, அதுலேருந்து என்ன டவுட்ஸ் இருக்குது இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேல் கொண்டு போய் படிக்கலாம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து பொதுவாக நிகழ்ச்சியை கேட்டுருக்கக்கூடிய பெற்றோருக்கு குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
0: ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி. குழந்தைங்க வந்து ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட்டில் இருந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்து நல்லா ஓடி ஆடி விளையாண்டு நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாலே அவங்க வந்து நல்லா வளருவாங்க, அவ்வளோதான்.
1: ஓகே மேம், ரொம்பவே நன்றி மேம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக குழந்தைகளை வந்து எப்படி பராமரிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவற விடுறதுனால தான் பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்து முடியுது. ஸோ எந்த நேரத்தில் மருத்துவரை அணுகணும், அதே மாதிரி எந்த விதமான நோய்க்கு என்னென்ன சிகிச்சைகள் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து எங்ககிட்ட சொன்னீங்க மேம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நோய்கள், அறிகுறிகள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து மருத்துவர் ஹரிணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலி இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் இல்லைன்னா நாலு விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லுவோம். ஸோ அதில் வந்து எது பொருந்தல அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்.
1: இல்லை எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடலாமா?
0: ஓகே, நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்,
1: தலைமுடி, சீப்பு, மல்லிகைப்பூ, விக்கு.
0: விக்கு,
1: தலைமுடி, சீப்பு, மல்லிகைப்பூ, விக்கு. மல்லிகைப்பூ தானே?
0: ஏன் மல்லிகைப்பூ வந்து தலையிலே
1: வைக்கலாம், பூவு
0: கீழே வைக்கலாம், அந்த மாதிரியா?
1: மல்லிகைப்பூ அப்படின்னா தலைக்கு வைக்கலாம், வேற எந்த அலங்காரத்துக்குமே பயன்படுத்தலாம்.
0: ஆமா, தலையில மட்டும்தான் வைக்கணும்னு இல்ல, கீழே வைக்கலாம்.
1: இப்ப தலைமுடி, சீப்பு, விக்கெல்லாம் தலையில தான் வைக்க முடியும். அது ஓகேவா? அது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நேயர்களுக்கு.
0: கண்டிப்பா
1: இதே மாதிரி பொருந்தாத ஒன்றை பொருத்துற மாதிரி நிகழ்ச்சி. நிகழ்ச்சி 9344909318 9349 1018

0: 0301 0301 0301 8 2 9 6 6 7 1 வெளியூர் நேயர்கள் 04 2 3 இணைப்பெண்ணை சேர்த்தி இந்த நிகழ்ச்சியில் உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணலாம்.
1: கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய நேயர்கள் வந்து ரெகுலரா கால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. சோ புதிய நேயர்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து வழிவிடணும், அதே மாதிரி புதிய நேயர்கள் வந்து அதிகமா கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அண்ட் புதிய நேயர்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக புதிய நேயர்கள் மட்டுமே ஒரு நம்பருக்கு கால் பண்ணும். என்ன நம்பர்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 8 3 0 0 1 9 1 0 1 8 நம்பருக்கு புதிய நம்பர்கள் நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் இதுவரைக்கும் ரெகுலரா கால் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க எல்லா நேயர்களுமே வந்து பழைய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமா அவங்களுக்கு
0: லைனே கிடைக்க மாட்டேங்குது. புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்கும், எப்பவுமே லைன் கிடைக்கல, லைன் பிஸியாவே இருக்கு, பேசினவங்களே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்காக இந்த புதிய நம்பர்.
1: ஆமா கண்டிப்பா புதிய நம்பர் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற நம்பர், ஆனா அது வந்து
0: அவங்க புது
1: நேயர்களுக்கான நம்பர். சோ அதுக்கு வந்து கால் பண்ணலாம், இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல்
0: கேட்கலாம், தர்மயுத்தம் படத்துல இருந்து.

0: நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை பொறுத்துக்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்து எஞ்சல் ஏதாவது கேள்வி இருக்கா?
1: ஓகே, கண்டிப்பாக இப்போ வந்து நிச்சயமாக வந்து சொல்லிடலாம். கேள்வி வந்து இருக்குது. நேர் இருக்காங்களா?
0: நேர் இருக்காங்க, ரெண்டு மூணு பேர் எல்லாமே வரிசையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம பேசலாம்.
1: நிச்சயமாக. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: இருங்க இருங்க இருங்க இருங்க. ஹலோ, வணக்கம். கோத்தகிரியிலிருந்து கோகிலா பேசுறாங்க.
1: ஓகே கோகிலா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே கோகிலா, வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் கால் பண்றீங்களோ இல்லையோ? குவிஸ் ப்ரோக்ராம் வந்து சூப்பரா கால் பண்ணிறீங்க.
2: எனக்கு அது பிடிக்கும். விடுகதை அதெல்லாம் கேட்டாலும் பிடிக்கும்.
1: ஆ, விடுகதை கேட்டா, விடுகதை கேட்டா ரொம்ப பிடிக்குமோ?
2: ஆமா.
1: தொடர்புடையது. ஜன்னல் வந்து தனியா இருக்கும் இல்லையா? இது மூணுமே வந்து கதவுல தொங்கிட்டு இருக்கும், கதவோட சேர்ந்து. ஆனா ஜன்னல் தனியா இருக்கும். சோ அதனாலதான் சரியான விடை. கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் இருக்காங்களா?
0: அடுத்த நேயர் கூட இருக்காங்க, உங்களோட பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
3: கோவை மாவட்டம் சின்னாம்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: ஓகே ஓகே, உங்ககிட்ட வந்து ஒன்னு கேட்கலாமா? பொருந்தாத ஒன்று நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா?
3: கேளுங்க மேடம், முயற்சி பண்றேன்.
1: ஓகே, நிலா, சூரியன், நட்சத்திரம், மேகம்.
3: மேகம் மேகம் மேடம்.
1: ஏன் மேகம்?
3: மேகம் வந்து மழை காலம் வந்தாதான் மேகம் வரும் மேடம். இந்த மூணுமே வானத்துல இருக்கிறது மேடம்.
1: மழை காலம் வந்தாலும் நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்குமே, ஆனா தெரியாது.
3: தெரியாதுங்க மேடம், கருமேகம் அப்பதான் மேகம் வரும் மேடம். அதனால மேகம் தான்.
1: மேகம் தானா? அதே மாதிரி சூரியன்,
3: சூரியன் வந்து அது எப்ப இருக்கிறதா மேடம்?
1: அது எப்பவுமே இருந்துட்டு போறதா? அந்த பெருசா கண்டுக்கிறது இல்லன்றீங்களா?
3: இல்ல, இருந்தாலும் சுத்தும் போது நம்மளுக்கு வந்து இருட்டுல இருந்த இந்தியாவில் தெரியறது இல்ல, மற்ற நாள் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதாவது அது நான் வாரத்துல இருந்துட்டே இருக்கு மேடம்.
1: நீங்க வந்து மேகம்னு கண்டுபிடிச்சது வரைக்கும் சரி, ஆனா அதோட ரீசன் வந்து தவறு. அது வந்து அடுத்த நேர் சொல்றானு சொல்லி பாக்கலாம். கால் பண்ணது நன்றி. அடுத்த நேர் இருக்காங்களா?
0: அடுத்த நேர் இல்ல, தொலைபேசி இணைப்பு கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். ராஜாதி ராஜா படுத்து.
1: கண்டிப்பா பாடல கேட்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப போன நேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அதாவது மேகம் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா, சூரியன், நட்சத்திரம், மேகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுல வந்து மேகம் தான் பொருந்தாத ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா அதுக்கான ரீசன் வந்து தவறு. சோ ரீசன் வந்து தெரிஞ்சது அப்படின்னா நேர் வந்து கால் பண்ணி சொல்லலாம்.
0: மறுபடியும் ஒரு நேர் கால்ல இருக்காங்க. நலம் நலமறி ஆவல் சொல்லுங்க.
4: மேகம் எப்போதுமே இருக்கும், சூரியன் பகல்ல வரும், சந்திரனும் நட்சத்திரமும் இரவுல தான் வரும்.
1: இல்லையே, இதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு நல்ல ரீசன் இருக்கு. இந்த ரீசன் கிடையாது.
4: அப்படியா?
1: ஆமா,
4: அதெல்லாம் வந்து கிரகங்கள். மேகம் வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு நம்ம பாக்குற நம்ம கண்ணுக்கு தென்படுற ஒரு இயற்கை.
1: ஓகே, பட் அதுவும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்கன்னு சொல்லலாம். பட் இன்னும் யாராவது ஒரு நேர் வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்களா?
0: அடுத்த காலர் இருக்காங்க, ஆனா லைன் கட் ஆயிடுச்சு.
1: ஓகே, அடுத்த காலர் வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் மேகம்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்து ரீசன் மட்டும் சொல்லுங்க,
0: பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்
5: மேடம். வணக்கம் மேடம், நான் தீபா பேசுறேன், ஊட்டில இருந்து.
1: ஓகே தீபா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ரீசன்?
5: என்ன ஆக்சுவலா மேம், நான் இப்போதான் ஆன் பண்ணேன்.
1: ஓகே ஓகே, உங்க

0: முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த இன்றைய நிகழ்ச்சி வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும். நான் சொல்றதுல நிலா, சூரியன், நட்சத்திரம், மேகம், இதுல எது பொருந்தல?
1: மேகம்ங்களா?
0: ஓகே, மேகம்னு சொல்லி ஆக்சுவலா ரெண்டு நேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து உங்ககிட்ட க்வெஸ்சன் என்னன்னா, எதனால
1: மேகம்? மேகம் வந்து அதாவது தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயி நமக்கு மேகத்துல இருந்து அந்த மழை பெய்யுது, அதனாலயா?
0: ஓகே, மேகம் மட்டும் தான் மழை கொடுக்கும், மீதி மூணு மழை கொடுக்காது அப்படின்றதுனால. ஆனா எவாப்ரேட் ஆகிறதுக்கு சூரியன் தானே நமக்கு யூஸ் ஆகுது, அப்ப அதுவும் லிங்க் ஆயிடுச்சுல.
1: ஆமா,
0: சோ அது இல்லையே. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிக்கணும். ஓகே, இன்னொரு நேர் இருந்தாங்க அவங்களுக்கு. நிலா, சூரியன், நட்சத்திரம், மேகம், எல்லாமே வானத்துலதான் இருக்கு, ஆனா எதனால மேகம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டே இருக்காங்க.
2: மேகம் தான் மழை கொடுக்கும். அதுக்கு இடையில ஒரு பிரேக், ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சி ஒழிக்கிற நேரம் 4:19. இன்றைய நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை பொருத்தி நீங்கள் கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சி தான் இது. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் இருக்காங்க. ஏஞ்சல், என்ன க்வெஸ்சன் வச்சிருக்கிறீங்க?
1: கண்டிப்பா வணக்கம். யாரேங்கிறது பேசுறீங்க? ஓகே, நேர் லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க என்ன க்வெஸ்சன் சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய நேயர்.
1: ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலா மேகத்துக்கான காரணம் தெரியாம நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறதா இல்ல அப்படின்னு சொல்லிருக்கோம்.
0: ஒரு நிமிஷம், லைன்ல நேயர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
2: நிலா வந்து வானத்துல ஒட்டிட்டு இருக்குது, ஒட்டாம ஆகாயத்துல இருக்கும் மேகம்.
1: எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா?
0: வானத்துல ஒட்டிட்டு இருக்கு, மேகம் ஒட்டாம இருக்குன்றாரு.
1: ஓ, மேகம் வந்து கீழே கரைஞ்சு வந்துடும், இது எல்லாம் வந்து கரைஞ்சு வராதுன்னு சொல்றீங்களா? பட் அதுவும் கிடையாது.
0: அந்த மேகம்ங்கிறது கரெக்ட், அதற்கான ஆன்சர் தான் கொஞ்சம் டீப்பா யாரும் சொல்ல. நம்மளே சொல்லிடலாமா?
1: ஓகே, கண்டிப்பா சொல்லிடலாம். ஏதோ நேர் இருக்காங்கன்னு பாருங்க.
0: இல்ல, நேர் யாரும் இல்ல. கோபாலகிருஷ்ணன் அவருக்கும் சேர்ந்து சொல்லிடலாம்.
1: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா, மேகம், நிலா, சூரியன், நட்சத்திரம், இது மூணுமே வந்து வானத்திலேயே கிடையாது. இது மூணுமே வந்து விண்வெளியில இருக்கு.
0: அதான் கேலக்சின்னு சொல்லுவாங்க, வான வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கு
1: இந்த மேகம் பாத்தீங்க அப்படின்னா
0: பக்கத்துலதான் இருக்கு, வளிமண்டலத்துல இருக்கு. அதாவது நம்மளோட காற்றுடைய அழுத்தம் மேல போய் அது மேகமா சூழ்ந்திருக்கு. அது குளிர்ந்தா நமக்கு மழையா வந்துடும். அதனால இது வந்து பூமிக்கு அருகாமையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி. அது வந்து நமக்கு கேலக்சில இருக்கு. இதுதான் வித்தியாசம்.
1: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பிளைட்ல எல்லாம் போனோம் அப்படின்னா மேகத்து மேலேயே பிளைட் போகும் இல்லையா? மேகத்துக்கு மேலேயே பிளைட் போகும், கீழே மேகம் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் போது மேகம் அப்படின்றது நம்மளுடைய அட்மாஸ்பியர்க்குள்ள இருக்கு.
0: நம்ம இப்ப நடக்கும்போது கூட
1: நம்ம வானத்துலதானே இருக்கோம், ஊட்டில.
0: ஊட்டில நம்ம நடந்து வரும்போது கூட இந்த மேகம் போறதை நம்ம பாக்குவோம் ரோட்டோ.
1: கண்டிப்பா சில டைம் நம்ம எல்லாம் மேகத்தை எட்டி உதச்சு கூட விளையாடி இருக்கோம். மிஸ்டா இருக்கும் இல்லையா மேகம்?
0: ஆமா, மிஸ்ட் இருக்கும் போது பாத்தீங்கன்னா செடி ஓரங்கள் எல்லாம் மேகம் சூழ்ந்திருக்கும்.
1: கண்டிப்பா நம்ம நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பாக்கியம் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். மேகத்திலேயே வந்து கையில பிடிச்சு விளையாடலாம், எட்டி உதச்சு விளையாடலாம். ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசிடலாம்.
0: அடுத்த நேயர் தொலைபேசி இப்ப கட் ஆயிடுச்சு. நம்ம
1: ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் கேட்டுடலாம்.
0: சரி, கேளு.
1: க்வெஸ்சன் கேட்டதுக்கு அப்புறமா நேயர் வந்து வரட்டும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அடுத்ததான் வந்து கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, தக்காளி. இதுல உங்களுக்கு என்ன தோணுது? கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, தக்காளி.
0: எனக்கு என்ன தோணுதுன்னா, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாம்
1: ஓகே. ஆனா சொல்லாதீங்க, நீங்க கண்டுபிடிச்சீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நேயருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: சரி, ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: திருப்பூர்ல இருந்து ரதனசாமி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர்.
0: திருப்பூர்ல இருந்து
3: ரதனசாமி.
1: ஓகே, நீங்க இப்ப கேட்ட கேள்வியை கேட்டி கவனிச்சீங்களா? வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில். இதே மாதிரி பொருந்தாத ஒன்ற நேயர்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து உடனே வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம்.
0: 9349301839 9342909318 3001018 வெளியூர் நேயர்கள் 2966

0: 7 8 1 0 4 2 3 இணைப்பினை சேர்த்து நீங்க பேசலாம். அது இல்லாமல் புது காலர்ஸ் 8300 1918 நம்பருக்கு கூட பேசி உங்களுடைய ஆன்சரை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் ஒருத்தர் இருக்காரு, அடுத்த கேள்வி ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பா கேள்வி இருக்கு, கேள்வியை நம்ம கிட்ட இருக்கு, ஆன்சர் வந்து சொல்றதுக்கு நேர்கள் ரெடியா இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: மேடம் சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
1: ஓகே ராஜேஷ், உங்களுக்கான க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோப்பு சீப்பு கண்ணாடி பொட்டு.
2: சோப்பு சீப்பு
1: கண்ணாடி பொட்டு என்னவாக இருக்கும்?
2: சீப்பு கண்ணாடி பொட்டு சோப்பு நினைக்கிறேன் மேடம்.
1: ஓகே, எதனால சோப்பு?
2: ஏன்னா கண்ணாடி பொட்டு அப்புறம் சீப்பு இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்து செய்யக்கூடிய சில வேலைகள். சோப்புன்றது அப்படி கிடையாது, ஆனா அப்படி யோசிச்சிருக்கேன்.
1: ஓகே, ஆனா நீங்க சோப்புன்னு சொன்னது வந்து கரெக்டான ஆன்சர், ஆனா அதுக்கான ரீசன் வந்து வேற ரீசன் இருக்கு, கரெக்டான ரீசன். அது வந்து அடுத்த நேருக்கு தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம், பட் வாழ்த்துக்கள், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி நன்றி நன்றி.
1: ஓகே, அதாவது சோப்பு சீப்பு கண்ணாடி பொட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, சோ அதுல வந்து சோப்புன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு.
0: சோப்பு கரையக்கூடியது இல்ல,
1: நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அப்ப நான் நேர்கள்ட்ட என்ன கேட்பேன். பிரேமலதா பாத்தீங்க அப்படின்னா நேர்களுக்கு விட ரொம்ப வந்து சுவாரஸ்யமா, ரொம்ப எந்துவா நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, சோப்பு கரையக்கூடியது வந்து ஒரு காரணம் தான், ஆனா இப்ப பொட்டு கூட வந்து கரையக்கூடியது தான். இப்ப பொட்டு வந்து நம்ம சாந்து பொட்டு எல்லாம் வச்சோம்னா அதுவும் கரையக்கூடியது, அதனால அது வந்து ஆன்சர் கிடையாது. நேருக்கு வந்து சொல்றாங்களான்னு பாக்கலாமா?
0: அடுத்த நேர் இருக்காங்க, பேசலாம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்,
1: யார் இங்க வந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
1: ஓகே, நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: சொல்லுங்க. சோப்புன்னு வந்து பழைய நேரே சொல்லிட்டாங்களே, ஆனா அதுக்கான காரணம் தான்.
3: காரணம் காரணம் காரணம் சொல்றேன்.
1: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதாவது அந்த கண்ணாடிய பார்த்து சீப்பு வச்சு சீர்க்கலாம், பொட்டு கண்ணாடி பார்த்து வச்சுக்கலாம், ஆனா சோப்பு கண்ணாடி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: அப்படி கிடையாதே, சில டைம் நான்
3: அப்படிதான்,
1: சில டைம் நம்ம கண்ணாடி பார்த்து கூட ஃபேஸ் வாஷ் பண்ணலாமே.
3: அப்படி இல்ல, அதாவது பொட்டும் சீப்பு வந்து சீப்பு சீவிட்டு பொட்டு வைப்பாங்க கண்ணாடி, எல்லா இடத்துல கண்ணாடி வைக்க மாட்டாங்களே, சோப்பு முகங்கிற இடத்துல சில வீட்டுல வச்சிருப்பாங்க, சில இடத்துல வைக்க மாட்டாங்களே, இது அப்படி இல்லையே, சீப்பும் கண்ணாடியும் பொட்டும் தான்.
1: அப்படி பார்த்தா பொட்டு கூட சில டைம் கண்ணாடி பார்க்காம வைக்கலாம், சீப்பும் தலையும் கண்ணாடி பார்க்காம கூட நம்ம தலையை சீவ முடியும். யானை இந்த ரீசன் வந்து பொருந்தலையே.
3: சரி, அப்படின்னா கண்ணாடி
1: அப்படின்னா கண்ணாடின்னு மாத்திட்டீங்களா நீங்க? இல்ல, சோப்பு தான் கரெக்ட் ஆன்சர், ஆனா காரணம் தான் வேற. ஓகே, அடுத்த நேயர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு பாக்கலாம் ஆன்சர் தெரியுதான்னு
3: சொல்லிட்டு.
1: தேங்க்யூ கால் பண்ணதுக்கு.
0: இல்ல, எல்லாருமே சோப்புன்னு சொல்றாங்க, உங்களோட மர்மமான ஆன்சர் கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
1: ஓகே, எதனாலதான் சோப்பு சொல்லிருக்கேன் சொல்றேன்,
0: நறுமணம் உடையது, இதுலாம் வாசனை இல்ல, பொட்டுல சிலது சாந்து பொட்டுல எல்லாம் மனம் இருக்கும், ஆனா இதுல இருக்கிற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் அந்த வாசனை இருக்காது.
1: நாங்க சீப்ல கூட சில டைம் சென்ட் அடிச்சு செய்வோம், அப்ப வாசனை இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு நேயர் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? நேயர் இருக்காங்களா?
0: நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க
0: சொல்லுங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம்
1: சிவசுப்ரமணியன். ஓகே, நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா
4: சொல்லுங்க?
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கண்ணாடி
1: பொட்டு
4: வந்து அது மேல போட்டுக்கிறது தலைக்கு இது பண்றது, கண்ணாடி முகம் பாக்குறது.
1: ஓகே, இதுல எது பொருந்தல? சோப்பு தான் பொருந்தல, ஏன் பொருந்தலன்னு சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப யோசிக்கிறீங்களே. ஹலோ,
4: அது பொருந்த.
1: ஓகே, நேர் பாத்தீங்கன்னா
4: மேடம்.
1: ஓகே சொல்லுங்க ரீசன், ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்களே, அடுத்த நேயர் கிட்ட கூட கேட்டு பார்க்கலாமா?
4: சரி,
1: ஓகே, கால் பண்ணதுக்காக நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்புல இல்ல.
1: ஓகே, அதனால நானே ஆன்சர் கண்டிப்பா சொல்லிடுறேன், என்னாலயுமே தாங்க முடியல ஒரு சோப்பை வச்சுட்டு. ஆக்சுவலா என்னன்னா

0: ரொம்ப ஈஸியான ஒரு காரணம் தான். அதாவது கண்ணாடி, சீப்பு, பொட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மேக்கப் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம். ஆனா வந்து அதே மாதிரி சோப்பு வச்சு அலங்காரம் பண்ண முடியாது, நல்லா பண்ணலாம். ஆனா என்னன்னா, சோப்பு வந்து சுத்தம் செய்யறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம், அலங்கார பொருள் மட்டும் கிடையாது, சுத்தம் செய்யறதுக்காகவும் பயன்படுத்துவோம்.
1: அதாவது இப்படி ஆன்சர் வச்சுக்கலாம், இது மூணையும் வச்சு கிளீன் பண்ண முடியாது, அதாவது ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது.
0: கண்டிப்பா
1: சோப்புல ரெஃப்ரெஷ் பண்ணி,
0: ஆமா, சோப்பு வச்சு துணி துவைக்கலாம், வளக்கலாம், அந்த மாதிரி.
1: நம்ம சொல்றது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்னு எடுத்துட்டு நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணி,
0: நம்மளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதுதான் வந்து ரீசன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்ன்றத விட சுத்தம் செய்யலாம்,
1: சுத்தம் செஞ்சுக்கலாம், குளியலுக்கு பயன்படுத்திக்கலாம், முகம் கழுவிக்கலாம், அந்த மாதிரி. சரி, ஓகே, தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த க்வெஸ்சன் போலாம். சக்திவேல் படத்துல இருந்து பாடல்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றே பொருத்துக்காது தான் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு தலைப்பு. நான் ஒன்று சொல்லட்டுமா?
1: கண்டிப்பா. ரொம்ப நினைக்கிறேன்,
0: தோசை மாவு, அதாவது ஆட்டின அரிசி மாவு, உலர்ந்த அரிசி மாவு, அப்புறம் கோதுமை மாவு. அப்படி இல்லை, ஆட்டின அரிசி மாவு, உலர்ந்த அரிசி
1: புரிஞ்சது,
0: கோதுமை மாவு, ராகி மாவு, இதுல எது பொருந்த?
1: எதுவுமே பொருந்தலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோசை மாவுல தோசை தான் பண்ண முடியும், அரிசி மாவுல அரிசி பண்ண முடியாது. வேற என்ன சொன்னீங்க? ராகி மாவு,
0: ராகி மாவு, கோதுமை மாவு,
1: கோதுமை மாவு,
0: அரிசி மாவு, தோசை, அதாவது ஆட்டின தோசை மாவு, ஊற வைத்த அரிசி மாவு, இதுல எது பொருந்தாது? ஈஸி தானே இது.
1: ராகியா?
0: இல்ல, நேர்த்த கேக்கலாமா? ஹலோ, வணக்கம். சாயங்கால நேரம் வேற ஆயிருச்சு, குளிருது வேற, ஊட்டி
2: பசி இருக்கக்கூடிய சமயத்துல இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டு
0: அப்பதான் ஏதாவது தோசையோ ஏதோ ஒன்னு சாப்பிடலாம்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சொன்னேன்.
1: ஓகே, கண்டுபிடிச்சீங்களா?
0: அரிசி மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு.
1: சொல்லுங்க, எது பொருந்தவில்லை?
0: அதாவது நான் ஏற்கனவே கேட்டேன், தோசை மாவுனா தோசை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு,
1: தோசை மாவு,
0: அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு. கேக்குது, சொல்லுங்க. வெரி குட்.
1: தண்ணியா இருக்குமா?
0: தோசை மாவு ஊற வச்சு ஆட்டினது, மீதி எல்லாம் காய வச்சு உலர்த்தினது. அரிசி மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு எல்லாம் காய வச்சு அரைச்ச ட்ரை பவுடர்ஸ். இது வந்து ஊற வச்சு அரைச்ச மாவு.
1: இதுதான் வந்து டிஃபரன்ஸ்.
0: டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? டிஃபரன்ஸ். வேற ஏதாவது க்வெஸ்சன் வச்சிருக்கீங்களா ஏஞ்சல்?
1: கண்டிப்பா இருக்கு.
0: தோசை மாவு,
1: இன்னும் தோசை மாவுல இருந்தே வெளில வரல. நீங்க காலையில வந்து கட் பண்ணல.
0: நீங்க தோசை மாவு இருந்தா ஏதாவது தோசை பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப பிரேக் ஆகுது வாய்ஸ்.
1: ஓகே, அடுத்த டைம் கால் பண்ணும்போது சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து கால் பண்ணுங்க.
0: நிகழ்ச்சி அடுத்த நேயர் சொல்லுங்க. ஏதாவது இருக்கா க்வெஸ்சன் எதுவும் இல்லையா?
1: க்வெஸ்சன் கண்டிப்பா இருக்கு, ஆனா நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.
3: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
4: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
4: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
3: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
4: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
3: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத

0: இடத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொது நலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், மாப்பிள்ளை படத்திலிருந்து.

0: பொருந்தாத ஒன்றை பொருத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி.
1: ஓகே, ஹலோ, வணக்கம்.
0: நேர்களுடைய தொலைபேசி இணைப்பு கட் ஆயிடுச்சு. க்வெஸ்சன் கேட்டுருங்க, நேயர்கள் வந்தால் தொடர்பு கொடுக்கலாம்.
1: ஓகே, கண்டிப்பாக. ஓகே, அதாவது இன்னைக்கு இந்த நான் வந்து நாலு விஷயங்கள் சொல்கிறேன், அதில் வந்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும். கண், காது, மூக்கு, நாக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, இதில் வந்து எது பொருந்தல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆன்சர் சொல்லக்கூடாது.
0: சரி, நான் சொல்லலை. நேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஓகே, நேரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு.
0: லைன் கொடுத்தோன்னே லைன் கட் ஆயிடுச்சு.
1: வணக்கம், அடுத்த நேர் கூட இருக்காங்க நினைக்கிறேன்.
0: நேரும் இல்லை, கட் ஆயிடுச்சு.
1: ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கோம். கண், காது, மூக்கு, நாக்கு. பட் ட்ரிக்கின்னு யோசிக்க வேணாம், கொஞ்சம் யோசிச்சா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்களால வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டேன்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் ஆன்சர் வந்து சொல்ல மாட்டேன், நேருக்கு தான் நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன்னு இருக்கீங்க இல்லையா.
0: நேர் இருக்காங்க, ஹலோ வணக்கம்.
1: ஓகே, ரேடியோ பக்கத்துல, ரேடியோவும் அவரும் வந்து பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பேசுறது எங்களுக்கே எக்கோ கேக்குது. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்ல ரேடியோ சைட்ல இருந்து தள்ளி
0: வந்துருக்கேன். அது ரொம்ப எக்கோவா இருக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம். சிவகுமார், திருப்பத்தூர் பயங்குளம். மேடம், இப்ப லாஸ்ட் என்ன கேட்டீங்க கேள்வி?
1: கண், காது, மூக்கு, நாக்கு, இதுல எது பொருந்தாத ஒன்று?
2: கண், காது, மூக்கு. கண், காது, மூக்கு, இன்னொன்னு மேடம் சொன்னீங்க?
1: கண், காது, மூக்கு, நாக்கு.
2: நாக்குதான் மேடம் பொருந்தாது.
1: நாக்குதான் பொருந்தாதா? ஏன்?
2: நாக்கு நம்ம எல்லாம் சாப்பிட முடியும்.
1: கண்ணுல சாப்பிட முடியாதா?
2: கண்ணுல பார்க்கதான் முடியும், ஆனா சாப்பிட
1: அப்படி பார்த்தா நாக்குல கூட தான் பார்க்க முடியாது. அப்ப நான் அப்ப கண்ணு தானே நீங்க சொல்லிருக்கணும்.
2: கண்ணு சொல்லிருக்கணுமா?
1: ஆமா, கண்ணும் கிடையாது.
2: ஆமா,
1: ஓகே, சொல்லுங்க, யோசிங்க, எது சரியான விடையாக இருக்கும்?
2: காது மேடம்.
1: அப்சக் நாக்குன்றது சரிதான், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா என்ன எதுக்காக ரீசன்
0: சார்? நான் சொல்லிரேன்,
1: நீங்க சொல்ல கூடாது, நேர் தான் சொல்லணும்.
2: ரீசன் சொல்லவா?
1: ஆமா,
2: நாக்குன்றது துவைக்க முடியும்.
1: அப்படி பார்த்தா ஒவ்வொண்ணுக்குமே ஒவ்வொரு செயல் திறன் இருக்கு. டிஃபரண்ட் டிஃபரண்ட் நாக்குக்கு அதோட வேலை இருக்கு.
2: ஆமா,
1: அடுத்த நேயர் கேட்டுக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அவரே வந்திருக்காரு நினைக்கிற மறுபடியும் எக்கோ வாட. நீங்க யாருன்னு பேர் சொல்லிருங்க, இல்லன்னா நாங்க உங்களுக்கு எக்கோன்னு பேர் வச்சிருவோம்.
0: அது கட் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். சொல்ல துடிக்குது மனசு படத்துல இருந்து.

0: அடுத்து ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, உங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மார்க்கெட்ல இருந்து சிவா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, நல்லா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, கண் காது மூக்கு நாக்குன்னு, அதுல வந்து எது ஆன்சர் சொல்லி கண்டுபிடிச்சீங்களா?
1: அதான் நாக்கு அவரு சொல்லியிருந்தாருங்க. அது அது வந்து இந்த உள்ள இருக்கிற உறுப்புங்க, வெளியில தெரியாத உறுப்பு.
0: என்னன்னா, இந்த கண் காது மூக்கு அதுக்கு வந்து தொடர்பு இருக்கு. அதாவது இப்ப வந்து நம்ம கண்ணுக்கு கூட ஏதாவது ஒரு மருந்து அந்த மாதிரி வந்து செலுத்தணும் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நம்மளோட தொண்டையில வந்து உணர முடியும்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி காது, அந்த ENT டாக்டர் கூட சொல்லுவாங்க இல்லையா, அது அதனால மூணுக்கும் தொடர்பு இருக்கு, நாக்குக்கு தொடர்பு இல்லை. அண்ட் இன்னொரு ஒரு க்ளூ கூட இருக்கு, என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து இப்ப கண் வந்து இரண்டு இருக்கு, காதும் இரண்டு இருக்கு, மூக்குக்கும் இரண்டு துவாரங்கள் இருக்கு, ஆனா நாக்கு வந்து சிங்கிளா இருக்கு. சோ அது
2: எல்லா விதத்துக்கும் மேல நாக்குக்கு நரம்பும் இல்லை.
0: ஆமா, அதுவும் இல்லை.
2: சரி,
0: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கூட கேட்டலாம். யாராவது நேயர்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, தேங்காய், மாங்காய், பேரிக்காய், கொய்யாப்பழம், ஏதோ பழக்கடையில வந்து குவி விக்கிற மாதிரியே இருக்கு. தேங்காய், மாங்காய், பேரிக்காய், கோயாப்பழம், இதுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வந்து உங்களுடைய எடுங்க, கால் பண்ணுங்க.
2: நிகழ்ச்சி வணக்கம்.
0: ஓகே, பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நேர் வந்ததுனால நம்ம ஆன்சரை கேட்டலாம் இல்லையா. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
3: காரைக்கால ராமலிங்கம். கண்டுபிடிச்சிட்டாங்க நாக்கு தானே
0: மேடம்? ஆமா, அது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த க்வெஸ்சன் நம்ம வந்து கேட்டுட்டோம், அது கவனிச்சீங்களா?
3: அது கேட்கல மேடம்.
0: ஓகே, நான் இன்னும் சொல்றேன். தேங்காய், மாங்காய், பேரிக்காய், கொய்யாப்பழம், இதுல எது பொருந்தல?
3: தேங்காய், மாங்காய்,
0: பேரிக்காய், கொய்யாப்பழம்,

0: ரொம்ப யோசிக்க கூடாது. டக்குனு என்ன பொருந்தலன்னு யோசிச்சு சொல்லுங்க.
1: கொய்யாப்பழம் மேடம்.
0: கொய்யாப்பழம் எதனால?
1: இது மூணு காயில வருது மேடம். அது பழத்துல வருது.
0: ஓ, பேரிக்காயா? ஆனா பேரிக்காயும் ஆக்சுவலா பழ வகை தான், ஆனா பேருக்கு காயின்னு சொல்லுவோம். மாங்காவும் பழ வகை தான்.
2: ஒரு பெரி ஃப்ரூட்னு வாங்க, அந்த பெரி பழம்.
0: அதனால அது வந்து தமிழ்ல பேரிக்காயின்னு அப்படி வந்திருக்கு.
2: உங்களுடைய
0: பேரு அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? ஓகே, பட் பாத்தீங்க அப்படி தேங்காய்னு சொல்லிட்டீங்க, பட் ரொம்பவே நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் கால் பண்ணா போதும்னு, ஆனா நீங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரோக்ராம்க்கே ரெண்டு டைம் கால் பண்ணிருக்கீங்க, பட் இதை வந்து தவிர்த்துக்கிட்டா கண்டிப்பா நல்லது. ஓகே, அடுத்த புது நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம். அவரும் பேசியிருக்காரு.
0: கண்டிப்பா அவரும் வந்து பேசியிருக்காரு. சோ ஒரு
2: பாடல் கேட்டு கண்டிப்பா நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம்.

0: மனிதனின் கதை வேறு பறவையின் நிலை வேறு மனிதனின் கதை வேறு மனிதர்கள் இனம் போலே பறவைகள் கடமையை அறியாது பறவைகள் கடமையை அறியாது சொன்னால் தானே தெரியும்.
1: நிகழ்ச்சியில தொடர்ந்து
2: ஓகே கண்டிப்பா
1: வந்தாங்க.
2: பாட்டு வந்து சூப்பரா வந்து ஆப்டா நீங்க போட்டிருந்தீங்கன்னே சொல்லலாம். சொன்னாதானே ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரி. சோ அதனால ஆன்சரை வந்து நானே வந்து சொல்லிடலான் இருக்கேன். இந்த தேங்காய் மாங்காய் பேரிக்காய் கொய்யா

0: அப்படின்னு சொல்லி பழக்கடை மாதிரி நான் வந்து வித்துட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து தேங்காய் அப்படின்றதான் வந்து பொருந்தாத ஒன்று. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பழம் அப்படின்னா அதில் வந்து பழம் இருக்கும், சுற்றி சதைப்பகுதி இருக்கும், அண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த சீடு இருக்கும் இல்லையா, அந்த கொட்டை அப்படின்றது. ஸோ மற்ற இந்த மாம்பழம் ஆகட்டும், பேரிக்காய், கொய்யாப்பழம், இதில் எல்லாத்துலையுமே அந்த சீடை சுற்றி இருக்கக்கூடிய, அந்த விதைக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு சீடை வந்து நம்ம வந்து ஒன்றா விதைக்காக பயன்படுத்துவோம், இல்லைன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் தேங்காயில் மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நார்பகுதியை நம்ம வந்து மோஸ்ட்டாக பயன்படுத்த மாட்டோம், அதுவும் நம்ம வந்து உணவாக உட்கொள்ள மாட்டோம். அந்த தேங்காய் அப்படின்ற பருப்பை தான் நம்ம வந்து ஒரு உணவாக நம்ம வந்து உட்கொள்கிறோம். ஸோ அதனால தான் தேங்காய் அப்படின்றது.
1: தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை வந்து அந்த பருப்பாக அது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம பயன்படுத்துகிறோம்.
0: கண்டிப்பாக அதாவது விதையை தான் பயன்படுத்துகிறோம்னு சொல்லலாம்.
1: அந்த தேங்காய் பற்றினா கூட இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக்கில் கூட ஒரு இது இருந்துச்சு, அது ஒரு இன்னொரு பெரிய ஸ்டோரி, இன்னொரு நாள் கூட நம்ம அதை பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிஞ்சுக்கொள்ளுங்களாம். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில உங்களோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா,
0: உடன் ஆர்ஜே கீர்த்திகா.
1: நேர்களை, இத்துடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதயமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

வாய்ந்தவனே, முத்தமிழைப்பையில் வித்தகர் நாவில் முழங்கிடு நாயகனே, மூவுலகும் புகழ் சோழபராந்தக வாழிய வாழியவே. மனத்தால் தனைத்தான் மதிப்பாய் நினைப்பார் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் தினத்தால் வெறுப்பார் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால்

வந்துடுவர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர், நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின்கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். வாடாமலர் கேட்டிருக்கீங்க பழைய பாடல்களின் தொகுப்பு.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர். நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம் நேர்களே. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகு மொழியில் பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் மூத்த வேளாண்மை அலுவலர் எஸ் நவீன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர் அப்பாவின் நடிப்பு நாடகம் எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள், 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள்:
1: நேயர்களே, நாளை காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
1: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
0: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: இன்னொண்ணு
2: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
0: பெருசா வந்துட்டோம்.
2: நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: the series nil two. In Wimbledon tennis, American player Coco Gauff will face Karolina Muchova of Czech Republic in the first semi-final of women's singles this evening. Later in the second semi-final, Ukraine's Marta Kostyuk will take on Czech player Linda Noskova. In FIFA World Cup, France will face Morocco in the first quarterfinal at Boston at 1:30 a.m. Indian time tonight. And with that, we end this news bulletin.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 91.8.
2: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
3: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
3: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
3: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட மூன்றாவது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை குண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின்போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள்

0: இதற்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவித் திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தாா். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது.

0: இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: நாகப்பட்டினம் ஜனலாக நமஸ்கார. இது ஊட்டி FM 101.8 ஜனகு சந்தித்து 6:40 இஜுமணி கட்டா நங்க ஊட்டி எஃப்எம் தொகைக்கே தூண்டித்தா இது பெட்டத கமலு என்ப தலைப்பு தொகை பப்பா படுகுமழி பாடல். இதோ இந்த ஜனதொகை நிகழாய் ஈக்கதை.

0: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ₹15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித் தொகையாக 1 மாதத்தில் 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திரக்குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதிநர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதிநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதிநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பிரதிநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவிலை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியாஸ் பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப்பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
0: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில்துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்குவங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜித்தன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்புத்துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை

நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது, நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா, ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் லேசானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 11-15 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9-12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். தொடர் மழையால் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்க சூடோமோனஸ் ஃபுளோரசன்ஸ் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுரேசியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்மென்னசிம் 1 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலை புள்ளியை நிர்வகிக்க மென்கோசெப் இலை வழியாக 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகில் வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நேரம் 7 மணி

0: நிமிடம்
1: ஆகாஷ்வாணி
2: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து நேர்முகத்தின் முதல் பகுதி வழங்குபவர் எஸ் நவீன், மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம் உதகை. உடன் உரையாடுபவர் ஏ புவனேஸ்வரி.
1: உதகை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் வந்து நவீன். நான் வந்து உதகை விதை பரிசோதனை நிலையத்துல வேளாண்மை அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். நம்மளோட விதை பரிசோதனை நிலையம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உதகை ரோஜா பூங்காவுக்கு வர வழியில தோட்டக்கலை இணை இயக்குனர் அலுவலக வளாகத்தோட தரைதளத்துல வந்து நம்மளோட விதை பரிசோதனை நிலையம் அமைஞ்சிருக்குங்க.
0: ஊட்டியில விதை பரிசோதனை நிலையம் வருவதற்கான நோக்கம் என்ன?
1: நம்ம விதை பரிசோதனை நிலையத்தோட முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டத்திலையும் இல்லாத பயிர்கள், வித்தியாசமான பயிர்கள், அனைத்து மலைக்காய்கறி பயிர்களும் இங்க மட்டும்தான் வந்து விளைவிக்கிறாங்க. எனவே இந்த விவசாயிகளுக்கு இங்க பயிர் பண்ணக்கூடிய இந்த விதைகள் வந்து தரமான விதைகளா கிடைக்குதா? ஏன்னா மற்ற மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய விதைகளோட விலையை விடவும் நம்ம நீலகிரி மாவட்டத்துல பயிரிடப்படக்கூடிய விதைகளோட விலைங்கிறது வந்து ரொம்பவும் அதிகம். உங்களுக்கே தெரியும், கேரட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல டிமாண்ட் இருக்கும் போது 50,000 கூட போகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த காஸ்ட்லியான ரொம்பவும் அதிக விலை உயர்ந்த விதைகள் வந்து நம்ம மாவட்டத்துல பயன்படுத்தக்கூடியதுனால இந்த மாவட்டத்தில் இருக்க விவசாயிங்க அவங்க அவ்வளவு விலை கொடுத்து வாங்குற அந்த விதை தரமான விதையா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யறதுக்காக தான் இந்த விதை பரிசோதனை நிலையம் வந்து நம்ம உதகையில அமையப்பெற்றிருக்குங்க.
0: இந்த விதை பரிசோதனை நிலையத்தின் மூலமா என்னென்ன பணிகள்லாம் நீங்க விவசாயிகளுக்காக மேற்கொண்டு வரீங்க?
1: நம்ம உதகை விதை பரிசோதனை நிலையத்துல பாத்தீங்கன்னா, அதாவது விவசாயிகள் கிடைக்கக்கூடிய விதைகள் தரமானதா கிடைக்கணும்னு நம்மளோட நோக்கம். சோ அதுக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்துல விற்பனை பண்ணக்கூடிய மற்றும் விநியோகம் செய்யக்கூடிய அனைத்து விதைகளையும் பாத்தீங்கன்னா, நம்மளோட விதை ஆய்வாளர்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பேரு வந்து ரமேஷ். அவரு வந்து சீட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, விதை ஆய்வாளர். அவரு வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அனைத்து விற்பனை விதை விற்பனை நிலையங்களுக்கும் போய் அனைத்து விதை குவியல்கள் இருந்தும் நமக்கு வந்து விதை மாதிரிகள் வந்து நம்மளோட ஆய்வகத்துக்கு அனுப்பி வைப்பாருங்க. அதாவது இப்ப நீலகிரி மாவட்டத்துல எந்த ஒரு விதை வந்தாலும் சரி, அந்த விதையை போய் அவர் வந்து ஆய்வு பண்ணி அதுல இருந்து ஒரு சாம்பிள் விதை மாதிரின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவர் எடுத்து அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி விதை ஆய்வாளர் அனுப்பி வைக்கிற விதை மாதிரிக்கு பெயர் வந்து அபிஷியல் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஎஸ் சாம்பிள், அபிஷியல் சாம்பிள். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர் விதை மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த விதை மாதிரி வந்து நம்ம அபிஷியலாவே நம்மளோட ஒரு டிபார்ட்மெண்டோட ஸ்டாஃப் வந்து அனைத்து விதை விற்பனை நிலையங்களுக்கும் சென்று நமக்கு வந்து விதை மாதிரியை வந்து அனுப்பி வைக்கிறார். அதனால இதற்கு பெயர் விதை ஆய்வாளர் விதை மாதிரி. இன்னொரு விதை மாதிரி வந்து நம்மளோட ஆய்வகத்தில் நம்ம பரிசோதனை பண்றோம், அதுக்கு பேர் வந்து பனி விதை மாதிரி, இங்கிலீஷ்ல வந்து சர்வீஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விதை மாதிரி வந்து யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, விவசாயிகள் மற்றும் விதை விநியோகஸ்தர்கள், விதை விற்பனையாளர்கள், இவங்க வந்து தன்னார்வமா ஒரு வாலண்டியரா வந்து தன்னோட விதை வந்து என்ன தரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ஆய்வகத்துக்கு அவங்க வந்து விதை மாதிரி அனுப்பி வச்சாங்கன்னா ₹80 வந்து ஒரு விதை மாதிரிக்கு பரிசோதனை கட்டணமா அரசு நிர்ணயிச்சிருக்கு. இந்த ₹80 அவங்க கொடுத்து நம்ம விதையில இருக்கக்கூடிய முளைப்பு திறன், புற தூய்மை மற்றும் ஈரப்பதம், இந்த காரணிகளை வந்து அவங்க வந்து நம்ம ஆய்வு பண்ணி அவங்களுக்கு முடிவுகளை வந்து அறிவிப்போம். இதன் மூலம் அந்த விதையோட தரம் என்ன நிலையில இருக்குன்னு சொல்லி விவசாயிகளுக்கு தெரிஞ்சு

0: முடியும், விதை விற்பனையாளர்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், விதை ஆய்வாளரே எல்லா கடைகளுக்கும் போய் விதை மாதிரி எடுத்து அனுப்பி வைக்கிறாரு, இதுல ஏன் எக்ஸ்ட்ராவா மறுபடியும் விவசாயிகள் வந்து இல்ல விதை விநியோகஸ்தர்கள் வந்து நமக்கு இந்த சர்வீஸ் சாம்பிள் பனி விதை மாதிரி அனுப்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம விதை ஆய்வாளர் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கே ஒரு விதை ஆய்வாளர் தான், அவர் அனைத்து கடைகளுக்கும் போய் அந்த விதை மாதிரிகளை நமக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள மற்ற கடைக்காரங்களுக்கு வந்து சீசன், நமக்கு தெரியும் விவசாயம் எல்லாமே அந்த காலநிலையை பொறுத்துதான், சோ அந்த விதையை வந்து அந்த காலத்துல விற்பனை பண்ண முடியலன்னா நம்ம அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த விதை விற்பனையாளர்களோ இல்ல விவசாயிகள் தங்களிடம் இருப்பு வச்சிருக்கிற விதைகளையோ உடனுக்குடனே வந்து அவங்க வந்து நமக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னா, விதையாய்வாளர் வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு விதை வந்தோடனே அனுப்பி வச்சாங்கன்னா, நம்ம வந்து பரிசோதனை பண்ணி முடிவுகளை வந்து அவங்களுக்கு தந்து அதன் மூலியமா அவங்க வந்து அந்த விதையை விற்பனை பண்றதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு ஃபாஸ்ட் ப்ரொசீஜரா இது வந்து செயல்படுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆய்வாளர் விதை மாதிரி வந்து விதை ஆய்வாளர் அனுப்புறாரு, அதே மாதிரி பனி விதை மாதிரியே விவசாயிகள் விதை விநியோகஸ்தர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் தன்னார்வமா அனுப்பக்கூடியது. சோ இதுதான் வந்து நம்ம ஆய்வகத்துல நம்ம பரிசோதனை செய்யக்கூடிய விதை மாதிரிகள், ஒன்னு வந்து ஆய்வாளர் விதை மாதிரி, இன்னொன்னு பனி விதை மாதிரி.
1: சரி, இப்போ ஒரு விதை வந்து ஒரு விவசாயியோ இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்ட ஆய்வாளர் அவர்கள வந்து ஒரு விதை மாதிரியே பரிசோதனை செய்யணும்னு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த விதை ஒரு சாம்பிளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு விதையாவே இருக்கட்டும், அதை வந்து நீங்க எப்படி எல்லாம் பரிசோதனை செய்வீங்க?
0: இப்ப எந்த ஒரு விதை மாதிரி வந்து நம்ம ஆய்வகத்துக்கு வந்தாலும் முத அந்த விதை மாதிரியை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சப்மிட்டட் சாம்பிள் சைஸ் அப்படின்னு இருக்கு, அதை சமர்ப்பிக்க வேண்டிய அளவு விதை மாதிரிக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு ஆய்வாளர் விதை மாதிரி அவங்க வந்து அது குறிப்பிட்ட ஒரு அளவு இருக்கு, அந்த அளவுல அவங்க உதாரணத்துக்கு சொல்றேன், பீன்ஸ் விதை, பட்டாணி விதை, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விதைகள், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 kg வந்து ஆய்வாளர் விதை மாதிரி வந்து சப்மிட் பண்ணுங்க, ஆய்வாளர் கொடுக்கறதா. இதுவே நம்ம விவசாயிகள் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி விதையோட காஸ்ட் அதிகம், நம்ம வந்து விவசாயிங்க கிட்ட போய் இவ்வளவு இந்த 1 kg அந்த மாதிரி கேட்டோம்னா என்ன ஆகும், பனி விதை மாதிரி அவங்க தரதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆல்ரெடி விதையோட காஸ்டும் அதிகம், அதை நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விதைப்புக்கு விதை கம்மியாயிரும். சோ அதனால இந்த பனி விதை மாதிரிக்கு மட்டும் நம்ம வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச விதை மாதிரி வந்து கொடுத்தாவே போதும், அதுலயே நம்ம வந்து ஆய்வு முடிவுகளை வந்து அறிவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆய்வாளர் விதை மாதிரி கேரட்டுக்குனா கேரட் விதைக்கு வந்து 30 g கொடுக்கணும் ஆய்வாளர் விதை மாதிரி. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம பனி விதை மாதிரி ஒரு விவசாயி வந்து அதே கேரட் விதையை வந்து கொடுத்தாருன்னா அவரு வந்து 5 g கொடுத்தா நமக்கு வந்து போதுங்க, 5 g கொடுத்தாவே நம்ம அதுல வந்து முடிவுகளை வந்து அவங்களுக்கு பரிசோதனை செஞ்சு அறிவிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சமர்ப்பிக்க வேண்டிய அளவு. சோ ஒரு விவசாயி நமக்கு ஆய்வகத்துக்கு வந்து ஒரு சாம்பிள் தராருன்னா இந்த குறைந்தபட்ச அளவுன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு விதைக்கும் அது மாறுபடும், அந்த விதை அளவு வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த விதையோட ரகம், அதோட குவியல் எண், லாட் நம்பர்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதோட டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, இந்த 3 details நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஸ்பெக்ஸ்ங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குங்க, தமிழ்நாடு விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை, இதன் நம்ம டைரக்டரேட் ஆஃப் சீட் சர்டிபிகேஷன் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் சொல்லுவோம், இந்த துறைக்கு கீழே தான் நம்மளோட இந்த விதை சம்பந்தப்பட்ட அனைத்துமே வந்து கவர் ஆகுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆய்வாளர் விதை மாதிரியும் சரி இல்ல பனி விதை மாதிரியும் சரி, இது அவங்க சாம்பிளை வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர், ஒரு சாம்பிளை வந்து நமக்கு கொடுக்கறாருன்னா அப்பவே அந்த விவசாயியோ இல்ல அந்த விதை விநியோகஸ்தரோ அந்த ஸ்பெக்ஸ்ங்கிற போர்ட்டல்ல வந்து பதிவு பண்ணிடணும். அவங்க பதிவு பண்ண உடனே நாங்க வந்து மீதி லேப்ல என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் உடனுக்குடனே அந்த ஸ்பெக்ஸ் போர்ட்டல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவோம். அதாவது இப்ப எப்ப வந்து இப்ப அந்த அவர் கொடுத்த சாம்பிளை என்னைக்கு சோயிங் எடுக்கிறோம், என்னைக்கு வந்து முளைப்பு திறன் பரிசோதனை பண்றோம், என்னைக்கு வந்து புற தூய்மை பரிசோதனை பண்றோம், புற தூய்மை முடிவுகள் என்ன, முளைப்பு திறனோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆன்லைன்லயே ஃபீட் பண்ணிரும். சோ அந்த விவசாயிக்கோ விதை விநியோகஸ்தருக்கோ விதை ஆய்வாளருக்கோ நம்ம வந்து பிசிக்கலா ஒரு போஸ்ட்லயோ இல்ல ஒரு மெயில் பண்ணியோ நம்ம ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு அறிவிக்கணுங்கிற அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களோட ஐடியிலேயே பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு வசதி வந்து பண்ணி தந்திருக்காங்க நம்ம. இது இந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ்ங்கிற போர்ட்டல் இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணம். இப்ப இதை வச்சுதான் வந்து நமக்கு வந்து
1: தமிழ்நாட்டுல மட்டும்,
0: ஆமா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குங்க.

0: அடுத்தது புற தூய்மை, அதாவது விதையோட புற தூய்மை எப்படி, அதாவது அந்த பிசிக்கல் பியூரிட்டின்னு சொல்லுவோம், அதோட தூய்மை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஒரு பரிசோதனை விதையோட ஈரப்பதம். ஸோ இந்த மூன்று பரிசோதனை தான் மிகவும் முக்கியமான பரிசோதனை. இந்த மூன்றுலையும் மிக முக்கியமானது முளைப்பு திறன் பரிசோதனை. ஸோ முதல் அதை பற்றி பார்த்துடலாம். விதையோட இந்த முளைப்பு திறனை வந்து, அதாவது ஏன் முக்கியம்னா, ஒரு விவசாயி ஒரு கிலோ விதை வாங்குறாருன்னு வச்சுங்க, கேரட் விதை, அதில் வந்து அந்த விவசாயிக்கு எது பலன் அளிக்கும், அந்த ஒரு 100 விதை இருக்குன்னா 100 விதையும் முளைச்சாதான் அந்த விவசாயிக்கு வந்து அவர் கொடுத்த காசுக்கான பலன். அப்போ ஆனா வந்து 100 விதையுமே முளைக்குமானா முளைக்காது, ஏன்னா விதைங்கிறது ஒரு உயிர் உள்ள பொருள். அப்போ வந்து அந்த விதையும் வந்து 100% முளைக்குமாங்கிறது நம்மளால உறுதி பண்ண முடியாது. அதனால மத்திய அரசாங்கம் உலக அளவிலேயே பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த சீடுக்கான குறைந்தபட்ச முளைப்பு திறன்கிறத வந்து ஒன்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுபடி நம்ம இந்தியாவில் வந்து இந்த விதைகளுக்கான தரங்களை வந்து நிர்ணயிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மினிமம் சீட் சர்டிபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், IMSCS அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதைகளுக்கான தரங்களை வந்து நிர்ணயம் பண்றவங்க நடவடிக்கை எடுப்பாருங்க, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாரு, நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பாரு. இப்ப இது வந்து முளைப்பு திறனை பொறுத்து. இந்த முளைப்பு திறன் பரிசோதனை வந்து 3 விதமா பண்ணுவோம். முளைப்பு தாள் அப்படின்னு வந்து ஒன்னு இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முளைப்பு தாள்ல, அதாவது பிட்வீன் தி பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து எந்த மாதிரியான விதைகளுக்குன்னா, கொஞ்சம் பெரிய விதைகளுக்கு, அதாவது பட்டாணி பீன்ஸ் இந்த மாதிரியான விதைகளுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். டாப் ஆஃப் தி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த முளைப்பு தாள் மேல வந்து விதைகள் அடுக்கி அதோட முளைப்பு திறன் வந்து பரிசோதனை பண்ணுவோம். இது வந்து சின்ன விதைகள், கேரட், முள்ளங்கி, அப்புறம் பாத்தீங்கன்னா டர்னிப்பு, நூல்கோலு, இந்த மாதிரி சின்ன விதைகள் இருக்குல்ல, சைஸ்ல சின்ன விதைகள், இதுக்கு வந்து அந்த டாப் ஆஃப் தி பேப்பர் மெத்தட்ல பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கு, மணல்ல வந்து விதைப்பு பண்ணி பண்றது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய சீட்ஸுக்கு, இந்த அட்டி அவரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களா, விதைகள் வந்து ரொம்ப பருமனா இருக்கும். சோ அந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம இந்த பேப்பர்ல பண்றதை விடவும், இந்த சாண்ட் மெத்தட்ல வந்து பண்ணும்போது அதோட முழுமையான முளைப்பு திறனை வந்து நம்மளால ஈஸியா வந்து பரிசோதனை செய்ய முடியும். சோ இந்த 3 விதத்துல வந்து முளைப்பு திறனை வந்து பரிசோதனை பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா புற தூய்மை. ஒரு விதை நம்ம விவசாயிகள் வாங்குறாங்கன்னா, அந்த விதையில வந்து அவங்க எதுக்கு காசு கொடுக்கறாங்க, விதைக்கு தான் காசு கொடுக்கறாங்க. அப்ப அதுல வந்து என்ன விதை வாங்குறாங்களோ அந்த விதைக்கு தான் காசு கொடுக்கறாங்க. சோ அதுல மத்த கலப்பு விதைகளும் இருக்கக்கூடாது. கேரட் விதை வாங்குற இடத்துல அதுல பீட்ரூட்டோ இல்ல முள்ளங்கியோ இதெல்லாம் கலந்துருந்துச்சுன்னா ஃபார்மருக்கு வந்து லாஸ் தான். சோ அது மட்டும் இல்லாம கல்லு, மண், தூசி, இந்த மாதிரி எந்த ஒரு இனர்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி எந்த மேட்டரும் எதுவும் இல்லாம இருக்கணும் விதைனா. சோ அதுக்கு வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச காய்கறி விதைகள் தான். இந்த காய்கறி விதைகளுக்கு குறைந்தபட்சம் புற தூய்மை வந்து எவ்வளவு இருக்கும்னா 98% இருக்கணும். அதாவது 100 கிராம் விதை எடுக்கிறீங்கன்னா அதுல 98 கிராம் இந்த நீங்க என்ன விதை வாங்குறீங்களோ அந்த விதை மட்டும்தான் இருக்கணும். மீதி அந்த 2% தான் வந்து உங்களுக்கு வந்து அலவுடு, அதாவது தூசியோ கல்லோ மண்ணோ பிற விதைகளோ இருக்கிறதுக்கு அந்த 2% மட்டும்தான் அலவுடு. இது வந்து புற தூய்மை பரிசோதனை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈரப்பத பரிசோதனை. அதாவது ஒரு விதைக்கு வந்து, இப்ப நான் முன்னாடி சொன்ன ரெண்டுக்குமே வந்து மினிமம் வந்து ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு மினிமம் அலவுடு குறைந்தபட்ச அளவு தான் ரெண்டுக்குமே சொல்லியிருப்போம். அதே மாதிரி பிசிக்கல் பியூரிட்டிக்கும் குறைந்தபட்சம் 98% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஈரப்பத பரிசோதனைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச அளவு, ஏன்னா ஒரு விதையில அதிகபட்சம் இவ்வளவுதான் வந்து ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்பதான் வந்து அந்த விதையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு விதையை உற்பத்தி பண்ணதுலேருந்து மறுபடியும் அந்த விவசாயி கைக்கு கிடைச்ச அவர் அதை விதைக்கிற வரைக்கும் அந்த விதை வந்து பூஞ்சானத்தாலேயோ பூச்சிகளாலேயோ வந்து பாதிக்கப்படாம இருக்கணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விதையோட ஈரப்பதம் கம்மியான அளவு மெயின்டைன் ஆகணும். அப்பதான் வந்து பூஞ்சானங்களோ இல்ல பூச்சியோ அந்த விதையை வந்து தாக்காம இருக்கும். சோ அதுக்கு மோஸ்ட்லி காய்கறி விதைகளுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 9% தான் வந்து அதுல ஈரப்பதம் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சோ அதுக்கு மேல ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அதையும் வந்து நாங்க தரமற்ற விதை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ இந்த 3 முக்கியமான பரிசோதனைகள் தான் நம்ம விதையில வந்து மேற்கொள்றோம்.
1: ஓகேங்க சார். இப்போ ஒரு விவசாயி ஒரு விதையை வந்து பரிசோதனை பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது?
0: நீங்கள் கேட்டது ஒரு அருமையான கேள்விங்க மேடம். ஒரு விவசாயி ஒரு விதையை வந்து விதை பரிசோதனை பண்ணுறதுக்கான முக்கியம் என்ன முக்கியத்துவம்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி முதல் விதையோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் ஒரு சொல்லாடல் இருக்கும், நல் வித்தே நல் விளைச்சலுக்கு ஆதாரம். அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல விதை இருந்தா மட்டும்தான் நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு விவசாயிக்கு நல்ல மகசூல் கிடைக்கணும்னா முதல் அவரு போடக்கூடிய முதன்மையான இடுபொருள் விதை. அந்த விதை தரமானதா இருந்தா அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். சோ ஒரு வீரியமான விதை கிடைச்சாவே அவருக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து எல்லாமே வந்து அந்த விதை வந்து எல்லா விதையும் முளைச்சு அவருக்கு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது விதை. சோ அப்ப அந்த விதை வந்து தரமானதா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு விதை பரிசோதனை அவசியம். சோ அதனால விவசாயிகள் வந்து இப்போ தாங்கள் இருப்பு வச்சிருக்கிற விதைகளை வந்து கண்டிப்பா வந்து பரிசோதனை செஞ்சு உபயோகப்படுத்துறது மூலமா என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு உதாரணத்தோட விளக்க விரும்புறேன். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சு அது முளைக்கிறதுக்கு ஒரு கேரட் விதைனா ஒரு 5 நாள் ஆகுங்க, கேரட் பீட்ரூட்னா. இப்ப அந்த 5 நாளுக்குள்ள அந்த விவசாயி அவரோட வயல்ல என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு, என்ன எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்களா? விதை செலவு, ஃபர்ஸ்ட் விதையை வாங்குறதுக்கான செலவு, சீடு காஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த நிலத்தை உழுது அதை வந்து விதைப்புக்கு தயார்படுத்துறதுக்கு உழவு கூலி, அதுக்கான ஆள் கூலி, அதெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா விதையை விதைக்கிறதுக்கு விதைப்பு கூலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தி கட்டுறது, அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு கூலி. அப்புறம் பாத்தீங்கன்னா உரம் போடுறது, பேசல் ஃபெர்டிலைசர்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்து விதை விதைக்கும் போதே வந்து உரம் போடுவாங்க, அதுக்கு முன்னாடி உரம் போடுவாங்க. சோ இந்த மாதிரி இவ்வளவு செலவு திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஒரு கேரட்டை வந்து அவரு விளைவிச்சு அறுவடை பண்ற வரைக்கும் ஆகிற காஸ்ட்ல கிட்டத்தட்ட 40% இந்த மொத 15 நாள்லயே விவசாயி பண்ணிடுவார். மீதி 60% தான் பாத்தீங்கன்னா அந்த விதை முளைச்சதுக்கு அப்புறம் களை எடுக்கிறது, மறுபடியும் உரம் இடுதல், இந்த மாதிரியான காசு எல்லாம் மீதி வரும். முதல் 15 நாள்லயே விதை முளைக்கிறதுக்கு முதல் 15 நாள்லயே விவசாயி ஒரு 40% செலவை வந்து பண்ணிடுறாரு. இப்ப சப்போஸ் அந்த விதை வந்து தரமான விதையா இல்ல, விதைச்ச விதை எதுவுமே முளைக்கல அப்படின்னு வச்சுங்க, இப்ப என்ன அவர் பண்ண அந்த 40% தூளி, அதாவது அவரு போட்ட இடுபொருள் முதலும் என்ன ஆகும்?
1: போயிரும்,
0: லாஸ் ஆயிரும். சோ அப்படியான ஒரு தேவையற்ற செலவை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணும்னா முதல் விதைய பரிசோதனை செஞ்சுட்டு அது தரமான விதைன்னு தெரிஞ்சுட்டா வந்து விவசாயிக்கு வந்து நம்பி அவர் வந்து எல்லாம் முதலும் போட்டு நல்லபடியா வெள்ளாமை வந்து எடுக்க முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆய்வாளரே ஆல்ரெடி நல்ல விதையை மட்டும்தானே எடுத்து அதை மட்டும்தானே விற்பனைக்கு அலோவ் பண்றாங்க, விவசாயி ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப விவசாயிக்கு நல்ல விதை தானே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து கரெக்ட் தான், விவசாயிக்கு வந்து கிடைக்கக்கூடிய விதை அதே வந்து விதை ஆய்வாளர் எடுத்து ஓரளவுக்கு எல்லாமே கட்டுப்படுத்திடுறாங்க. ஆனா விவசாயி பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் அவரு வந்து ஒரு பருவத்துக்கு வந்து விதை வாங்குறாரு அப்படின்னா, இப்ப ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா வந்து 1.2 கிலோ வந்து கேரட் விதை வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து ரெக்கமெண்டேடு. அது அதிகம் தான் ஆக்சுவலா, மெஷின் ஷோயிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 900 கிராம்ஸ் தான் வரும், 900 கிராம் மட்டும்தான் வரும். நம்ம வந்து விதைப்பு கை மூலியமா விதைக்கிறதுனால நமக்கு டபுள் மடங்கு ஆகுது
1: விதை
0: வேஸ்ட் ஆகுது. சோ ஆல்ரெடி வந்து விவசாயி வந்து இப்ப நான் தனக்கு 1/4 ஏக்கரா இருந்தா கூட 1 ஏக்கராவுக்கு விதைத்தாங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க. சோ இப்ப ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பருவத்துக்கு வாங்கின விதையிலேயே 2 பாக்கெட் 3 பாக்கெட் மீதி ஆகும் அவங்க போட்டது போக. சோ அந்த பாக்கெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாம அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அடுத்த பருவத்துக்கோ இல்ல அடுத்த வருஷத்துக்கோ வந்து சேமிச்சு வச்சிருப்பாரு. சோ அப்படி வச்சிருக்கும் போதும் விதைங்கிறதும் நம்மள மாதிரி ஒரு உயிருள்ள பொருள் தான், அதுக்கும் வந்து என்ன ஆக நாளாக நாளாக வயதாக ஆக அதோட அந்த முளைப்பு திறன் அது எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ ஒரு பருவத்துல வாங்கின விதையை இன்னொரு பருவத்துல அவர் வந்து விதைப்புக்காக அவர் சேமிச்சு வச்சிருக்கும் போதும் அவருக்கு தெரியாது, அது புதுசா பாக்கெட்டே பிரிக்காம வச்சிருப்பாரு, நல்ல விதைதான்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு, ஆனா அவருக்கு தெரியாது அதோட முளைப்பு திறன் வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு. சோ அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் இருப்பு வச்சிருக்கிற அந்த விதையை வந்து நம்ம ஆய்வகத்துல கொடுத்து விதைக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி கொடுத்தாருன்னா நம்ம வந்து அதோட முளைப்பு திறனை வந்து என்னங்கறத சொல்லி கரெக்டா சொல்லிடும். சப்போஸ் அது நல்லாவே முளைப்பு திறன் இருந்துச்சுன்னா நம்ம விவசாயிக்கு அது தரமான விதைன்னு சொல்லி முளைப்பு திறன் இல்லாத விதைனா அவருக்கு அதையும் நம்ம சொல்லிடுவோம். அப்ப என்ன அவர் இந்த விதையை தவிர்த்துட்டு புது விதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த விதையே ஒரு விதை போடுற இடத்துல 2 விதை போட்டு அவர் வந்து அந்த லாஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவருக்கு அந்த 40% அந்த லாஸ் ஆக அந்த முளைப்புக்கு முன்னாடியே அது எதுவுமே ஆகாமல் நல்ல விதையாக அவருக்கு வந்து கிடைக்கிறது உறுதி செய்யப்படும்.
1: தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இதுவரை உதகை விதை பரிசோதனை நிலையத்தின் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த நேர்முகத்தின் முதல் பகுதியை வழங்கியவர் எஸ் நவீன், மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம் உதகை. உடன் உரையாடியவர் ஏ புவனேஸ்வரி.
2: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள்.
1: சிக்கன நீர்ப்பாசன முறை. ஒரு கிலோ நெல் உற்பத்தியாவதற்கு சுமார் 3000 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இவ்வளவு நீரை பயன்படுத்தாமல் நல்ல விளைச்சலை பெற முடியும். ஏனெனில் நெல் ஒரு நீர் வாழ் தாவரம் அல்ல. நெல் பயிரிடப்படும் அனைத்து நாடுகளிலும் குறைந்த நீரில் நெல் சாகுபடி செய்யும் வழிமுறைகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது உள்ள நீர் பயன்படுத்தப்படும் முறைகளால் தமிழகத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. குறைந்து வரும் பாசன நீர் ஆதாரங்களையும் பெருகி வரும் மக்கள் தொகையையும் உழவர் பெருமக்கள் கருத்தில் கொண்டு பாசன நீரை அறிவியல் ரீதியாக பயன்படுத்தி எதிர்கால நீர் தேவையை சமாளிக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். சிக்கன நீர் பாசன முறை கடைபிடிப்பதன் மூலம் பாசன நீரை சேமித்து அதிக பரப்பளவிற்கு பாசனம் அளிப்பதோடு உயர் விளைச்சலையும் பெற முடியும். சாகுபடி செய்யும் பயிர் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்க வளமான நிலமும் நீரும் இன்றியமையாதவைகளாகும். இதனால் நகர்ப்புற பயன்பாடு, தொழிற்சாலை, வேளாண்மை ஆகிய ஒவ்வொரு துறையிலும் நீர் சிக்கன உத்திகளை கையாள வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒருங்கிணைந்த நீர்ப்பாசன முறைகளை பயிர்களில் தேவையை அறிந்து வேண்டிய நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் தேவையான அளவு நீரை தருவது மிக முக்கியமாகும். நீர் ஆதாரங்கள் தற்போதைய சூழ்நிலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வதோடு குறைந்த நீரில் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பமும் தேவைப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டமானது மழைநீரின் உட்கசிவினால் உயர்கிறது. நிலத்தடி நீரின் பயன்பாடு மழைநீரின் உட்கசிவை விட பல மடங்கு அதிகரித்து இருப்பதால் நிலத்தடி நீர் மட்டும் சமீப காலங்களில் பல இடங்களில் வேகமாக குறைந்து வருகிறது. மேலும் மழையளவு காலநிலை மாற்றத்தால் குறைந்தும் அப்படியே குறைந்தாலும் அந்த குறைவான மழை அளவும் ஆண்டு முழுவதும் கிடைக்க வேண்டியது ஒரு சில நாட்களிலேயே கிடைத்து விடுகிறது. எனவே மழை நீரை தேக்கி வைக்க முடியாமல் வீணாக கடலில் கலக்கிறது. கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு நிலத்தடி நீர்மட்டம் குறைவதனால் கடல் நீர் அதாவது உப்பு நீர் சவ்வூடு பரவல் மூலம் புகுந்து விடுவதால் நிலத்தடி நீரின் தன்மை பாதிப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு வகையான நீர் ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டதில் 1869 பில்லியன்

0: கனமீட்டர் நீர் இருப்பதாக அறியப்பட்டது. அதிலும் 40% பற்றாக்குறையாகவே கருதப்பட்டது. நிலத்தடி நீரின் பயன்பாடு பெரும்பாலும் விவசாயத்திற்கே பயன்படுகிறது. இதர பயன்பாடுகளான தொழிற்சாலைகள், வீட்டு தேவை என மிக குறைந்த அளவிலேயே பயனாகிறது. இது போன்ற மேற்பரப்பு நீர் ஆதாரங்களிலும் விவசாயத்திற்கே அதிகப்படியான நீர் தேவைப்படுகிறது. மேலும் தொழிற்சாலைகளின் தேவை 2% உள்ளது. எனவே நிலத்தடி நீர் நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் ஆகும். அதிலும் 85% மக்கள் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளனர். தற்போதைய சூழலில் புவி வெப்பமயமாதல், காலநிலை மாறுதல், மழை அளவு மற்றும் மழை பெய்யும் நாட்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே செல்கிறது. மேலும் மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் பெருக்கம், நகரமயமாதல், ஆழ்துளை கிணறுகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. தோராயமாக ஒவ்வொரு ஆண்டும் 32 சென்டிமீட்டர் நிலத்தடி நீர் மட்டம் குறைவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக நீர் ஆதாரங்களில் கணக்கீட்டு முறையில் நிலத்தடி நீர் 800 TMC மற்றும் மேற்பரப்பு நீர் ஆதாரம் 850 TMC ஆக மொத்தம் 1650 TMC நீர் ஆதாரங்களில் 250 TMC கால்வாய் பாசனமாகவும், 350 TMC கிணற்று பாசனமாகவும், 100 TMC நீர்த்தேக்கத்தினாலும், 260 TMC அண்டை மாநிலங்களின் மூலமாகவும் கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் நமது தேவையோ 1900 TMC, அதிலும் 82% பாசனத்திற்கே செலவிடப்படுகிறது. வீட்டின் பயன்பாடு, தொழிற்சாலை, மின்சாரம் மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றுக்கான தேவைகள் அதிகமாவதால் நீரின் தேவையும் அதிகமாகிறது. புள்ளியியல் விவரங்களின்படி 2020 நீர் தேவை 1900 TMC ஆக இருந்தது 2050 2000 TMC ஆக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே நீர் இருப்பு மற்றும் நீர் தேவைகளை கணக்கில் கொண்டு நீர் பற்றாக்குறையை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த பற்றாக்குறையை இரு வழிகளில் நிவர்த்தி செய்யலாம். அதாவது நேரிடையான தலையீடுகள் மூலம் 30% மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் 70% பூர்த்தி செய்யலாம். நிவாரண முறைகள்: கால்வாய் பாசனத்தை நவீனமயமாக்கல், நீர்த்தேக்க தொட்டிகளை புனரமைத்தல், நீர்நிலைகளை தூர்வாருதல் மற்றும் நீர் புத்துயிரூட்டல், ஏரி குளங்களில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு உபயோகப்படுத்துதல், மேலும் விவசாயத்திற்கு மூலாதாரமான நிலமும் நீரும் தரமானதாக இருத்தல் மூலம் நீர் மேலாண்மையை மேற்கொள்ளலாம். பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான நீரை குறைந்த இடைவெளியில் தொடர்ந்து பெறுமாறு அளிப்பதே சொட்டு நீர் பாசன முறையின் முக்கிய நோக்கமாகும். இம்முறையில் சுமார் 40-70% நீர் சேமிக்கப்படுகிறது. சாதாரணமாக பாசனத்தில் நீர் இருக்கின்ற இடத்திலிருந்து வாய்க்கால் வழியே எடுத்து செல்லப்பட்டு பாத்திகளிலோ அல்லது சால்களிலோ அளிக்கப்படுகிறது. இதனால் நீர் ஆவியாதலினாலும் கசிவினாலும் வீணாகிறது. மேலும் சொட்டு நீர் பாசன நன்மைகளான நீர் பாய்ச்சும் வேலைக்கு ஆட்கள் குறைவு, உரம், பூச்சி, பூஞ்சான கொல்லி ஆகியவற்றை சொட்டு நீர் பாசனத்தில் கலந்து அளித்தல், அதிகபட்ச நீர் செலவினத்தை தடுத்தல் போன்ற செயல்திறன்கள் பெறப்படுகிறது. நில சமன்பாடு தேவையில்லை. உப்பு நீரை கூட இந்நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். இந்நீர் பற்றாக்குறையான இந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் உள்ளனவோ அங்கெல்லாம் நவீன சிக்கனமான சிறந்த நீர் சேமிப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், நுண் தெளிப்பான் போன்ற முறைகளை பின்பற்றி வேளாண்மையில் நீர் மேலாண்மையை மேற்கொள்ளலாம். எனவே தகுந்த முறைகளை கையாண்டு காலநிலை மாற்றத்திற்கேற்ப நீர் பற்றாக்குறையை குறைத்து பயிர் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும் காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும் காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும் இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களுடைய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 80s வெளிவந்த திரைப்பட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து கால் பண்ண நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டாம், புது நேயர்கள் வந்து கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து வழிவிடும் அப்படின்னு வந்து ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 9344-9010-1018, 8300-0019-1018, 04-23 அப்படின்ற கோட் நம்பரோட 29-66-7-81 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த ஃபேவரட்டான சாங் 80s வெளிவந்த பாடலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லை, இல்லைனா வந்து ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் போட்டாலே போதும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத வந்து மெசேஜ் பண்ணலாம். அதுக்காக மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300-0019-1018. அண்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும், வாட்ஸ்அப் கால் பண்ண முடியாது. இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மல் கால் பண்ணலாம். அண்ட் புதிய நேயர்களை வந்து நிறையா பேரை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8300-0019-1018 அப்படின்ற நம்பர் வந்துட்டு புதிய நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டுருக்கிற நேயர்கள் எல்லாமே வந்து நான் சொன்ன இன்னொரு ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு காலையிலேருந்து கால் பண்ணவங்க வந்து கால் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளோட நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில வந்துட்டு நேர்களெல்லாம் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்களை கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்களை நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்மா மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க கோத்தகிரியிலேருந்து. அண்ட் இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது

0: கதவு திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 80s வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங் கேட்கும் போதும் சரி, அந்த மாதிரி 80s வந்த சாங்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் அதில் வந்து இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான பாடல்களை வந்து கேட்டிங்க அப்படின்னா அனைவரும் கேட்டு ரசிக்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைய போகிற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே.
0: யாரும் வந்து பேசுறீங்க?
1: ஊட்டி முள்ளிக்குறையில் இருந்து எம் பி ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு அழகான அறிவிப்பு, அனைவருக்கும் வாய்ப்பு தரும் வகையிலே புதிய நேயர்கள் எல்லாம் வரவேற்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் அன்பு அறிவிப்பாளரே.
0: ஓகே சொல்லுங்க பாடல்.
1: சதுரங்கம் என்கிற படத்திலிருந்து இந்த இனிய வேளையில், ஒரு இனிய இரவு வேளையிலே இனிய பாடல், மதனோற்சவம் ரதியோடுதான் என்கிற ஒரு அருமையான பாடலை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். கண்டிப்பா நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில எயிட்டி சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றது அப்படின்னா யாருக்குதான் வந்து பிடிக்காது. அண்ட் அந்த வரிசையில நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் தான், அதாவது புது நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் வகையில பகல்ல வந்து கால் பண்ண நேர்கள் மறுபடியும் இப்ப கால் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளோட அடுத்த பாடல் வந்து எந்த நேயர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, கைதியின் டைரி திரைப்படத்திற்காக. அண்ட் இவங்க வந்து கார்த்திக் மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க கோவையிலிருந்து. அண்ட் அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் இதோ.

0: அருமையான பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும். நிலையத்தில் நேரம் சரியா 8:27 ஆயாச்சு. ஊட்டியாவம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாட வேணும் உங்களுக்கு?
1: அம்மா படம் சின்ன தம்பி பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு காதல் என்பது, அந்த பாட்டு கொடுங்கம்மா, எல்லாரும் கேட்கலாம்.

இனித்தாலே இனிக்கும் கேட்டேர்க்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த நிகழ்ச்சியில 1980களில் வெளியான சூப்பர் ஹிட் பாடலெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அண்ட் அதுவும் நேர்களாகிய உங்களுடைய விருப்பமாக தான் அத்தனை பாடலையும் கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, புது நேயர்கள் நான் என்னென்னா எஃப்எம்ல வந்து சூப்பராக சாங்ஸ் எல்லாம் கேட்பேன், பட் எனக்கும் வந்து இன்றைக்கு சாங் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது, ஸோ நானும் கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புது நேயராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 8300019 1018. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய எஃப்எம்ல வந்து சாங்ஸ் ரெகுலரா கேட்டுட்டே தான் இருக்கேன். நானும் இன்னைக்கு சாங் கேட்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344910018. லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. அண்ட் இன்னைக்கு காலையிலிருந்து கால் பண்ண நேர்கள் வந்து மறுபடியும் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வேண்டுகோள். அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த நேரோட விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க ஊட்டியிலேருந்து. அண்ட் அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இதுவும்

0: நிகழ்ச்சியில பேச போற நேயர் வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கொஞ்சம் ரயிலுக்கு நேரமாச்சுங்கிற படத்திலிருந்து போறவாளே பொண்ணு தாய் அந்த பாட்டை கொடுங்க மேடம்.

நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடலாக கேட்டு பண்ணலாம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேய விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சுஜாதா, பிரியா, நித்யா, தேவி இவங்கெல்லாம் சேர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. அண்ட் இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, அந்த பாடல் இதுவும்

0: அருமையான பாடலெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் மூட்டி எஃப்எம் 101.8ல. நினைத்தாலே இனிக்கும்ல அந்த வயசுல நிகழ்ச்சியில இணைய போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் கண்ணன் வருவான், காற்றுக்கு பூக்கள் சொந்தம், பூவுக்கு வாசம் சொந்தம், வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளங்கிற மாதிரி.

0: நேரம் 9:30.
1: ஆல் இந்தியா ரேடியோ. அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு எஸ் ஏ தர்மநாதன், எம் ராமலிங்கம், எஸ் சசிகுமார், தீபம் வரஜா சந்திரகாந்த், எஸ் முருகையன், சோபனா சத்யநாராயணன் ஆகியோர். அப்பாவின் நடிப்பு நாடகம்.
2: என்ன முடி, என்ன முடி? அம்மா, அம்மா, அம்மா, அம்மா!
3: ஏண்டா பாபு இப்படி கத்துற? என்ன வேணும்?
2: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
3: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ ஒன்னு பதறி அடிச்சுட்டு வரேன்.
2: ஆடாடாடாடா, தோணா தோணு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? நல்ல மேல, இன்னும் கொஞ்சம் கீழே. சூப்பர் முடி. அப்படி எப்படிங்க?
3: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது. இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
2: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
3: நான் ஒழுங்காதான் பிடிக்கிறேன், நீ தான் ஒழுங்கு இல்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
2: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
3: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாத்து பாத்து, நீ சீவுற சீவுல முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன்.
2: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
3: அது இல்லடா, முனிவர் ஆட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதுல மட்டும் தொங்கட்ரா மாட்டின்னு இருக்கியே, நாலு பேரு பாத்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
2: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசலனா உங்களுக்கு தலை வெடிச்சிடுமே. லாங் ஹேர், காதல வளையும், தொலை தொலனு சட்டை, இப்ப இதுதாமா ஐயனப்?
3: அது என்னடா ஐயனப்பு?
2: ஐயனப்புனா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
3: அப்படின்னா
2: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே, உங்களை கூப்பிட்டது தப்புதான். கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
3: பேசுவடா பேசுவ, எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்ன பத்தி எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
2: ஆமா ஆமா, ஒரு பர்சனாலிட்டியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
3: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவன டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு, பாக்கறதுக்கு ரெண்டு கட்டானா தெரியறான்னு சொல்றாங்க.
2: இன்சல்ட், இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்கறேன்.
4: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும், பாக்கறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவ. அதுவும் இல்லாம
2: போது நிறுத்துங்க, காஃப் வெட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
4: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க, உன்னை ஏன் பாக்குறாங்க?
2: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடே, நோட்டீஸ் பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
3: ஏங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
4: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
3: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
4: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
3: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
4: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
3: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
4: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
3: என்ன வழி?
4: தெரிஞ்சா இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்க. இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
3: என்னது, குண்டு குணசேகரனா?
4: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸ்க்கு ரீசன்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான்.
3: புள்ளியா இருக்கிறவருக்கு எப்படிங்க குண்டுன்னு பேர் வந்துச்சு?
4: அவன் சொந்த ஊரு குண்டூரு.
3: அப்படியா?
4: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
3: சரிங்க.
5: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
4: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
5: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு, விஷயத்தை சொல்லு மாலி.
4: சொல்றேன் சொல்றேன். ஆமா, நீ போட்டிருக்க சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
5: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
4: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
5: அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜில் படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
4: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
5: என்ன, மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
4: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
5: ஏன், காலை நொண்டிக்கிட்டு ஓடுறானா?
4: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
5: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
4: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
5: 4 பசங்க.
4: 4 பசங்களும் எப்படி?
5: என்ன இது, சிவபெருமானு கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க.
4: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
5: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
4: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
5: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
4: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
5: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
4: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
5: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15-20 வரையிலும்தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேர்வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
4: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
5: இல்ல இல்ல இல்ல, அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பதான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
4: இல்ல குணா, நீ சொல்ற லெவலையெல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி 1 மணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜ்ல தகராறு ஸ்ட்ரைக்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். உன் மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
5: அவ்வளவுதான் மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட உன் பையனுக்கு கொடுத்துருவோம். என்ன,
4: என் பையனை திருத்த முடியுங்கறியா?
5: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வழியில சேர்ந்துரு.
4: என்னது
5: புரியலையா? அட காதை கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
4: சரி சரி.
6: ஏய் ராஜா, இந்த பாபு பண்ற வேலையை பாருடா. கிளாஸ் கட்டடிச்சிட்டு நமக்கு முன்னாடி வெளியே வந்தான், இன்னும் ஆளையே காணுமே.
7: டேய் குமார், இப்ப அவன் வந்து நாம என்ன செய்ய போறோம்? சுத்துறத 3 ரவுண்டுக்கு பதிலா 2 ரவுண்டோட நிறுத்திக்குவோம்.
6: அதுவும் சரிதான். பாபு ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவங்க அப்பா அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாரு.
7: எங்க அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பாத்துட்டு குதி குதிரி குதிக்கிறாரா. அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் தான் இரு,
8: இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறாரு.
6: அப்புறம்
8: குமார், அவரு விரட்டினது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேகா இல்ல ரேகா, அத வேடிக்கை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா, அதத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
6: என்ன, ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
8: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா, தெருவுல நிக்க வச்சு அந்த ரேகாவ நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க போறேன்.
6: அதான பாத்தேன், திருந்திட்டியும் பயந்தே போயிட்டேன்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு, ரேகாவ மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளியே போன காலை உடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
8: இதையெல்லாம் பார்க்கும் போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
6: சரி சரி, அதை விடு. போன வாரம் பாபு புதுசா ஒரு சட்டை போட்டு வந்தான் பாத்தியா, ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்டு இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்டு.
8: அவனை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறான்னு பயந்துகிட்டே சிரிப்ப கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போக போக ஆயிடுச்சுடா.
6: இதுல என்ன வேடிக்கை என்ன, இது மாதிரி நீ தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த கோலத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
8: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும், நோ ஹேண்டு தான்.
6: டேய் ராஜா, அப்பு வரான்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
8: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
2: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தா தான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
8: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற? எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
2: நேத்து சிடியில ஒரு ஆல்பம் பாத்தேனே, அதுல இருந்துதான்.
6: என்ன ஆல்பம் பாத்தேன்?
2: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
6: நான் கூட பாத்தேன். அத புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
2: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை விரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பார்த்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
6: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறார அதை செஞ்சுக்கிட்டு நிக்கிறீ, என்னடா பாபு இது?
8: சைக்கிள் சாம்சனோட பேரையே எடுத்துடுவான் போல இருக்கு.
2: ஸ்டாப் ஸ்டாப், என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். இதெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி ஆவர்தனம் தான்.
6: பாபு கோபிச்சுக்காத பாபு, நாங்க பேசுன தப்புதான்.
2: அதான பாத்தேன்,
6: எதை செஞ்சாலும் நம்ம மூணு பேரும் சேர்ந்துதான் செய்யணும்னு நாம ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தம் அடிப்போம். கம் ஆன்.
9: ஹலோ ஹலோ,
3: யாரு யாரு நீங்க? என்ன இது, கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
9: ஏன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேட்கணும்?
3: என்னது, உங்க வீடா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
9: நானேதான், சாட்சாத்துவம் புருஷ திருவாளர் கோ மாலி.
3: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
9: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
3: சகிக்கல.
9: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
3: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
9: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுளிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
3: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்கே. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
9: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் அவனையும் தானே சொல்ற?
3: என்னது, இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருது. முதல்ல எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிங்க.
9: கழட்டி எறியறதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கே இப்படி பயந்துட்டியே, இன்னும் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னதா ஒரு குறுந்தாடி, அத மட்டும் இந்த உதட்டுக்கு கீழே ஒட்ட வச்சேன்னு வச்சுக்க.
3: ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கும்.
9: கொஞ்சம் கூட ரசனையே இல்ல உனக்கு. நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் இளமையா இருக்கேனா?
3: ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்?
9: நிச்சயமா?
3: நிச்சயமா.
9: சத்தியமா?
3: இந்த அல்ப விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அனாவசியமா சத்தியம் கேட்காதீங்க.
9: நான் இளமையா இருக்கிறது உனக்கு அல்ப விஷயமா? உன்னால சத்தியம் பண்ண முடியல. இப்பவே நான் வெளியே போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் கேட்டு நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வர்றேன்.
3: என்னங்க என்னங்க, என்னது இப்படியே வெளியில போறாரு?
9: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தேன், புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர்
10: குமார், அங்க பாடுற ஒரு ஆளு வினோதமா டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
6: ஆமாண்டா ராஜா,
10: பைத்தியக்காரனோ இல்லடா? எஸ்
6: காலேஜ் காம்பஸ் எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்சிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா.
10: அதானே பார்த்தேன், பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
6: தானே வேண்டாங்கறத
10: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, டேய் குமார், என்னடா அது? அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
6: ஆமாண்டா ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்டர போறாரா? ஓடிடலாமா?
10: ஓடுனா உட்டுவாரா? பைத்தியக்காரனும் நாயும் ஒண்ணுடா.
6: இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
10: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். பக்கத்திலேயே வந்துட்டாரு.
9: தம்பிகளா, எப்படி இருக்கீங்க?
6: குசலம் விசாரிக்கிறாருடா.
9: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச போகமா இருக்க, யாரா இருக்கும் யோசிக்கிறீங்களா?
6: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு.
9: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டேய் மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
10: டேய் குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
9: தெரியல, நான் தான் இந்த மாலி.
10: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
9: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
6: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
9: என்ன மனவர,
10: பந்தயம் கட்டினா கூட வராதுன்னு சொல்றான்.
9: அதானே பார்த்த, என் காதுல ஏதோ பைத்தியம்னு கேட்டுச்ச.
10: சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
9: அவ்வளவுதானே, சஸ்பென்ஸ உடைச்சிடற. இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட, இப்ப பாருங்க.
10: சார், நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
9: முடி இடிச்சா தள்ளி நில்லுங்கப்பா.
10: சார், நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
9: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
6: பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
10: எவ்வளவு நாள் சார் இப்படி?
9: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பெரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன், பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
6: சார் சார், போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திக்கிடுங்க சார்.
10: சார், இந்த அழகான ஜடாமுடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, அடடடடடடா, எங்கேயோ போயிட்டீங்க சார்.
6: சார், நான் புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவோம், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
9: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த டிரெஸ் பாபு கிட்ட காட்டலாம்னு வந்தேன், அவனை காணோம். அவன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க காலேஜ் பசங்க ஏன் என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க? நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் பாபுவோட அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. வரட்டுமா? டாடா, பை பை. சிங்கப்பூர் சீமையில பிறந்து
6: வந்தேன். இந்த ஆளுக்கு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரு. நல்லா தானே இருந்தாரு.
10: பாபுவை நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான்,
8: ஆனா இனிமே தலை குனிவுதான் அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: போன மனுஷனை இன்னும் காணும், எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யார் அது? யாரு?
11: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்க?
11: உங்க கணவர் மாலியோட நண்பர். நாங்க ஒன்னா வேலை பாக்குறோம்.
3: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
11: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க?
3: நீங்க ஒன்னியா இருக்கிறத பார்த்துதான் சொல்றேன்.
11: சரியா சொன்னீங்க. என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
3: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
11: பாத்திருந்தா நான் ஏமா இங்க வர்றேன்?
3: உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தவரு. உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
11: என்கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
3: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரினா வந்து நின்னாரு.
11: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
3: என்ன சொல்றீங்க நீங்க?
11: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
3: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
11: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
3: தெரியாம சொல்லிட்டேங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
11: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
3: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
11: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
3: அப்ப என்ன ஆகும்?
11: பெருசா ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ணை பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
2: போச்சு, எல்லாம் போச்சு. காலேஜில் எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
3: என்னப்பா, ஏன் ரொம்ப கோபமா பேசுற?
11: தம்பி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
2: யார் இவரு?
3: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பா, அவர் கூட வேலை செய்யறாரா?
11: என் பேரு குண்டு குணசேகரன்.
2: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் இப்படி செய்யலாமா?
11: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
2: குடுகுடுப்புக்காரர் மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜில் நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
3: பாபு, பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
11: உற்ற நண்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு நீ சொல்லுப்பா.
2: காலேஜுக்குள்ள நுழையறேன், எல்லா பசங்களும் என்ன பார்த்து சைலண்டா லுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
11: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
2: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
11: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணேன். அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
2: அதுக்கு மேல அவங்க சொன்னத என் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
11: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீ ஏ சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
3: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
2: அதேதான், இனிமே காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப தக்கலா சிரிக்கிறான்.
3: ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரு அந்த மனுஷன்.
2: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே தெரியலையே.
3: இவருதான்
11: கேக்குறேன் தம்பி. அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
3: என்ன சரிதானம்மா, நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுகிட்டு.
11: தோ வந்துட்டாரே, உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு, நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன்.
12: நீ எப்ப வந்த?
11: இப்பதான்.
12: இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
11: தேவையில்லை, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
12: அப்படியா லலிதா? குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
3: அது ஒண்ணுதான் பாக்கி.
12: பார்த்து கழுத்து சுளிக்க போகுது. பாபு நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, வர அமைதியா நிக்கிறியே.
2: டாடி எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தீங்க?
12: ஏன்பா இப்ப என்ன நடந்து போச்சு?
11: மாலி என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
12: குணா என்ன ஆச்சு உனக்கு? நீதானே என்ன?
11: நான் தான் நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
2: நல்லா கேளுங்க அங்கிள். காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
11: இத்தனை
2: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள்.
11: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
2: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
12: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கு உனக்கு அவமானம் ஆயிருக்க, நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னை தாங்கிக்க முடியலன்னு சொல்றியே. உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதல தொங்கட்டா, இப்படி அந்த எல்லைய தாண்டறப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்ன பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஆனா உன்ன பத்தி நீ இல்லாத நேரத்துல கேளியா பேசி சிரிக்கிறாங்கப்பா, அத நீதான் புரிஞ்சுக்காம இருக்கிற.
2: டாடி
12: பாபு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி உன்ன தலைகுனிய வைக்கணும்னு நான் நிச்சயமா நினைக்கல. அவமானம்னா என்ன, அது எந்த அளவுக்கு பெத்தவங்க மனச பாதிக்கும்னு நீ ஃபீல் பண்ணணும்னு தான் இந்த குண ஆங்கிளோட யோசனைப்படி சங்கடத்தோட இந்த வேஷம் போட்டேன். இனிமே உன் சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நடந்துக்கலாம். பாபு உனக்கு என்னால ஏற்பட்ட அவமானத்துக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு.
2: டாடி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நாகரிகத்துக்கும் அலங்கோலத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க சொல்ற புத்திமதி எல்லாம் ஏன் சுதந்திரத்துக்கு நீங்க போட்ட தடைன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே இந்த தப்ப நிச்சயம் நான் பண்ண மாட்டேன்.
12: இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்த்து உங்க அப்பாவை கிண்டல் பண்ண மாட்டாங்க.
11: ஆனா நான் கிண்டல் பண்ணுவேன்
2: அங்கிள்.
11: ஆமா உங்க அப்பாவின் நடிப்பு சூப்பர்னு.
13: நேயர்கள் இதுவரை கேட்டது அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். பி சசிகுமார். ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த். நல்லசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிப்பது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது, படம் பூவரசன்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் மனோ குழுவினர் பாடியது படம் கல்கி.

நாக்கில் பொல்லாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது. காற்றோடு கலந்திரவா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளுக்கம் எடுத்த பாடல் காதல் தேசம் படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அவ்வை சண்முகை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஹரிகரன், சுஜாதா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.1°C, குறைந்த வெப்பநிலை 30.1°C. பதிவான மழை அளவு 18.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 96%. சென்னை நீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5°C, குறைந்தளவு வெப்பநிலை 29.8°C. பதிவான மழை அளவு 7.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமதனை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் குடிநீரை காய்ச்சி குடிப்பதன் நன்மை, சி அனுசியா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: சாயங்காலம் 8:02-8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசையில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகசுரேசை கேட்கலாம். சின்னராஜா குப்பம், ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் மாதவி லதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் செல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். தொடர்ந்து கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால். பிற்பகல் 2:15 திரைக்காணம், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சியில் ஒடிய மொழி பாடல். எழுதியவர் கே சி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மோகன். மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. நாளை இரவு 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கை வழி மேலாண்மை. ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுழர். 9:30 அரங்கிசையில் வி எல் குமார், வி எல் வி சுதர்சன் ஆகியோரின் வயலின் இசை இடம்பெறும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. அலைவரிசையில் காலை 3:10 இனிய ராகம் பேகம் பர்வீன் சுல்தான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மணிக்கொடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது நிலையத்தின் பல்வேறு அறிவரிசைகளில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நாடுகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. India and Australia today adopted a new joint declaration on defence and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne. In a joint press statement after the talks, Prime Minister Modi said, "The Indo-Pacific is not just a meeting, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia." Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said, "Both the sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net-zero goals." Prime Minister Narendra Modi today said, "India's aspiration to become one of the world's top three economies at the earliest is driven by the motto of grow more, achieve more." Mr. Modi was addressing the Indian community at the Marvel Stadium in Melbourne.
2: 21वीं सदी का भारत आज विकसित होने के लक्ष्य पर काम कर रहा है. ये वो भारत है जो कहता है ग्रो मोर एचीव मोर. हम 140 करोड़ एस्पिरेशन से भरे राष्ट्र है. हम अधीर है, बेसब्र है. हम दुनिया की सबसे तेजी से बढ़ती इकोनॉमी है, लेकिन हम जल्द से जल्द